நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 25 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 8 தேதி திங்கட்கிழமை. மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: பண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
1: மிகள் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகள் மேவல் இன்னா அறிவினவர்.
0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
2: குரல் அமுதம் கேட்டீர்கள், ஆகாஷ்வாணி. நேரம் 5:55. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை. இதில் 4 அறிவோம். ஜாதிக்காயின் மருத்துவ சிறப்பு எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 8 பகுதி இடம்பெறும். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நகர்வலத்தில் வெப்ப அலையில் சிக்கிய சென்னை. குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9 அரங்கிசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பிபி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இதில் ஸ்ருதி எஸ் ஜெயராமன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், விளாங்குடி எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. மூத்த கல்வியாளர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி. 2:15 திரைகாணம். ஹிந்தி பாடம் ஆசிரியர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள், மாணவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 திரைக்காணம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 90 நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. 9:15 செய்திச்சுடர். 9:30 பிரணவோபதேசம் இசைப்பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா.

எஃப்எம் ரெயின்போ 101.4 பண்பலையில் பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மூளை கட்டி விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் தீபக் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக்கு அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 100.1 MHz இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று வீரதீர செயல்களுக்கான விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகாபியாசம், ஆந்திர மகாபாரதம், கர்ண பர்வம் உரை வழங்குபவர் டாக்டர் எஸ் சமந்தகமணி அவர்கள். 12 மணிக்கு திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இடம்பெறவிருக்கும் இசைமலர் நிகழ்ச்சியில் ஜி ஆர் ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேலம் எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 2:30 திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, இவை டெல்லி அஞ்சு. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். சில தவறுகளுக்கு மன்னிப்பு ரொம்ப சின்ன வார்த்தை, வி மேக்னா வழங்கும் உரை. முத்தமிழின் மூலாதாரம் சங்கச்சுரங்கம், உரை வழங்குபவர் டி யோகலட்சுமி. இளைஞர்கள் கையில் பசுமை உலகம், எஸ் தேவர்தர்ஷினி வழங்கும் உரை ஆகியன இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவையாவும் டெல்லி அஞ்சு. 10:30 மேற்கத்திய இசை, 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:45 திரைகானம். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் உலக பெருங்கடல் தினம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 5:10 பூந்தென்றல், 7 மணிக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 7:35 பாட்டும் பயணமும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani. The news read by Renu Kataria.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: உடல் இயக்கம் ஐம்புலன்களை சார்ந்ததே. உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் என்பன மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. இவற்றின் மூலம் பெறப்படும் உணர்வுகள் ஊறு, சுவை, ஒளி, மனம், ஒளி என்பன. இவற்றை மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அறிவு நிலைக்கு உட்படுத்தி ஓரறி உயிர், இரண்டறி உயிர், மூன்றறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர் என்று வகைப்படுத்தி கூறுகின்றார். ஆறாவதாக மனதையும் கூறியுள்ளார். ஐம்பொறிகளையும் ஆட்சி செய்வது மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனை எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலனடக்கத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. சென்ற விளத்தால் செலவிடாது தீது ஒரு

0: ஆட்சி செய்வதே மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனை எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலநடக்கத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. சென்ற விளத்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை பேணி வளர்த்தலாகும். உடம்பை பேணுவதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி, யோகாசனம் முதலியவற்றை செய்கின்றோம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை உண்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவது நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்கு உகந்தது. உடல் உறுப்புகளில் சிறந்ததும் உன்னதமானதும் கண். கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. உலகை பார்ப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது கண்கள் தான். அத்தகைய கண்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நமது கடமையாகும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு என்று பலவித பயிற்சிகள் இன்றைய மருத்துவத்துறையில் வந்துவிட்டன. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். வெறுமனை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மட்டுமல்ல, உயிர்கள் எடுத்து கருணை செய்வதற்கும் கண்களே முதற்காரணியாக அமைந்து விடுகின்றது. அகத்தே தோன்றும் அத்தனை உணர்வுகளையும் மூடி மறைக்காமல் புறத்தை வெளிப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களை கைபேசி, கணினி, சினிமா, தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் பராமரிப்பது நமது கடமை. மானிட பிறப்பில் கேட்பு உறுப்பு செவியாகும். செவி செல்வமே உலக செல்வங்கள் அனைத்திற்கும் முதன்மையானது. செவிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு செய்திகளையும் கருத்துக்களையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார். இசை கேட்பதற்கும் அறிவு செல்வத்தை பெறுவதற்கும் ஆதாரமாக விளங்கும் செவிகளை மிகு ஒலிகளை புறக்கணித்து பராமரித்தல் நமது அறிவு செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். நல்லனவற்றை பார்க்க வேண்டும், நல்லனவற்றை கேட்க வேண்டும், நல்லனவற்றை பேச வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கருத்துக்கள் ஐம்புறி ஆட்சிக்கு சிறந்த சான்றாகும். மூக்கு என்பது சுவாசத்திற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நுகர்ச்சிக்கும் பயன்படுகிறது. காற்றில் நறுமணம் கெட்ட மனம் இரண்டுமே கலந்துள்ளன. காற்றில் கலந்துள்ள கெட்ட மனம் நம்மை அணுகும் போது நாம் விலகி செல்கின்றோம். சுற்றுச்சூழலை பராமரித்தல் மூலமும் பிராணாயாமம் முதலான சுவாச பயிற்சியின் மூலமும் நாம் மூக்குறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமானது வாய். வாய் என்பது உதடுகள், நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல உறுப்புகளின் கூட்டமைப்பு. வாய் உணவு உண்பதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வாய் உறுப்புகளில் நாக்கே பிரதானம். அதனால்தான் வள்ளுவர் யாகாவராயினும் நாகாக்க என்கின்றார். நாவடக்கம் என்பது உடலை நோக்கியும் அறிவை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்சான் உடம்புக்கும் சிறசே பிரதானம் என்பர். எதனால் இப்பழமொழி எழுந்தது என கவனித்தால், கண், மூக்கு, வாய், செவி என்னும் நான்கு உறுப்புகளும் தலையில் அமைந்ததாலேயே. மெய் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள உடம்பை குறித்தாலும் தலை முதல் கால் வரை உள்ள முழு உடம்பையும் குறிப்பதுதான் மெய் என்பதன் பொருள். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உடம்பினர் உத்தமன் கோயில் கொண்டிருந்தான் என்பது அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். ஒழுக்கங்களில் புலனொழுக்கம் மேன்மை தரும். எனவே அவ்வொழுக்கமே உயிரை விட சிறந்தது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. திலைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷ்வாணி சென்னை மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். இனி இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: इति श्रीमच्छंकराचार्य विरचितं शिव पंचाक्षर स्तोत्रं संपूर्णम्।
1: நேரம் 6:26 நிமிடம் 25 நொடி. வழிபாடு நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஏ பி கோமலா பாடியது.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவராண்டு 2057, வைகாசி திங்கள், 25 திங்கட்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45

0: முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தொடக்கத்தில் வெங்காயத்தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருள தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறைகள்: மழைக்காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா ஆஸ்பரெல்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. ஈரப்பதம் 58% குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும்போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பேன் தாக்குதலின் அறிகுறிகள்: இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவத்தில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள்: நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலமும் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். இமிடாக்ளோபிரிட் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: எண்ணெய் வித்து பயிர்கள் ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல மதிப்பு கூட்டி விற்பனை பண்றப்ப சந்தை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் அதிக விலைக்கு விற்கலாம். உள்நாட்டு சந்தை, அதுல வந்து கிராம சந்தைகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அப்புறம் ஒழுங்குமுறை சந்தைகள், கூட்டுறவு மார்க்கெட்டிங், அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து விற்பனை முறைகள்.
0: எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள். அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாணக்கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்களிட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும் பொழுது அவற்றின் நச்சுகள்

0: மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகிறது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். வேளாண் ஆலோசனைகள். நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்ஷம் ஹெக்டருக்கு 100 கிராம் அல்லது டைமெத்தோயேட் லிட்டருக்கு 1.5 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி கார்போசல்ஃபான் அல்லது ஏக்கருக்கு 600 கிராம் காட் ஆஃப் ஹைட்ரோகுளோரைடு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் அறிகுறி தென்படும் பட்சத்தில் ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன் டாசிம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசிலஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி ஹெக்டருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது லிட்டருக்கு 5 மில்லி பேசிலஸ் சப்டிலிஸ் ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில்

0: இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துருக்கு. அது சம்பந்தமா நம்ம இதுவரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படலை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லா இடத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கும் நம்ம கணக்கெடும் பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு 20% வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதுலயும் வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம் இருக்கும். அடுத்து வந்து ஒரு 5 வருஷத்துல மாற மாதிரி இருந்துச்சா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டும் இந்த மோடமும் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும், நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறுச்சுன்னா எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட், வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாரு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோட வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2வது இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55, ஆகாஷ்வாணி.

பெரிய அலையாத்தி காடுகள் உள்ளன. இதனை சுந்தரவன காடுகள் என்கிறார்கள். பெயருக்கேற்றாற்போல் வனப்புடன் இயற்கையின் எழில் மாறா பசுமை பிரதேசமாக காட்சியளிக்கும் வனப்பகுதி இந்த காடு. யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் இடம் பிடித்து உலக சுற்றுலா பயணிகளின் கவனத்தையும் ஈர்த்து கொண்டிருக்கிறது. உலகின் அழகான வனங்களில் ஒன்றான சுந்தரவனத்தில் பார்த்து ரசிக்க ஏராளமான அம்சங்கள் உள்ளன. அடர்ந்த இந்த காட்டுக்குள் ராயல் பெங்கால் டைகர் என்று அழைக்கப்படும் கம்பீரமான 250க்கும் மேற்பட்ட புலிகள் உலா வருகின்றன. புலிகள் நடந்து செல்வதை பல காடுகளில் பார்த்திருக்கலாம். அவை நீந்தி செல்வதை காண்பது அபூர்வமானது. அந்த அற்புத காட்சியை சுந்தரவனத்தில் காணலாம். சைபீரிய நாட்டு பறவைகள் அதிக அளவில் இங்கு வந்து தங்கும். வெகு தூரத்திலிருந்து இமயமலை சிகரங்களை கடந்து வரும் பறவைகளின் அழகு சுற்றுலா பயணிகளின் கண்களை வெகுவாக கவரும். பல்வேறு வெளிநாட்டு பறவைகள் சங்கமிக்கும் வனமாகவும் இது விளங்குகிறது. சுற்றுலா பயணிகள் பயமின்றி வனப்பகுதியின் அழகை ரசித்து பார்ப்பதற்கும் படம் பிடித்து மகிழ்வதற்கும் பல்வேறு இடங்களில் கோபுரங்களை அமைக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த இடங்களில் பார்வையிடலாம் என்பதை முடிவு செய்துவிட்டு அதற்கேற்ப கோபுரங்களை தேர்வு செய்து சுந்தரவன காடுகளின் வனப்பை கண்டு களிக்கலாம். உலகின் 3 உயிர் கோளங்கள் ஒன்றான நமது மேற்கு தொடர்ச்சி மலையின் பல்வேறு சிறப்புகளை பற்றி நாளை தெரிந்து கொள்வோம்.

இன்று நாம் சந்திக்கும் இடம் சுந்தரவனம். கடலோர பகுதியில் கடலுக்கும் நிலத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் காணப்படும் களிமண் நிறைந்த இடத்தில் உவர்ப்பு நீரில் வளர்வதுதான் சதுப்பு நில காடுகள். இவை அலையாத்தி காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இந்தியாவில் இந்திய வங்கதேச எல்லையில் வங்காள விரிகுடாவின் கங்கை ஆற்று படுகையில் உலகிலேயே மிக

0: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
1: இனி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் இம்மாதம் 11ஆம் தேதி வரை தென் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 64%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 30.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை நகரின் சில இடங்களில் பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸையும் ஒட்டிய நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதேலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். இனி புத்தம் புது காலை. வெற்றிக்கென்று ரகசியங்கள் எதுவும் இல்லை. திட்டமிடல், தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, தோல்விகள் தந்த பாடம், இவற்றிலிருந்தே வெற்றி பிறக்கிறது. வெற்றிக்கென்று ரகசியங்கள் எதுவும் இல்லை. திட்டமிடல், தன்னம்பிக்கை, கடின உழைப்பு, தோல்விகள் தந்த பாடம், இவற்றிலிருந்தே வெற்றி பிறக்கிறது. இந்த இனிய சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது.

0: நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக.
1: நாளும் அறிவோம். ஜாதிக்காயின் மருத்துவ குணங்கள் தகவல்கள் வழங்குகிறார் எம் கஸ்தூரி அவர்கள்.
2: இந்தோனேஷியாவை பூர்வீகமாக கொண்ட மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்ற மரத்திலிருந்து வந்த ஜாதிக்காய் ஒரு மசாலா பொருளாகும். ஜாதிக்காய் உணவிற்கு சுவையை கூட்டுவது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய பண்புகள் நிறைந்ததாகும். இரவு தூங்கு செல்வதற்கு முன்பு தினமும் ஜாதிக்காய் தண்ணீர் குடித்து வந்தால் உடலுக்கு நம்ப முடியாத பல நன்மைகள் கிடைக்கும். ஜாதிக்காயில் இருக்கும் பண்புகள் உடலை தளர்த்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் பெரிதும் உதவுவதால் நல்ல தூக்கம் கிடைக்கும். தூக்கமின்மை பிரச்சனை இருந்தால் இரவு தூங்கும் முன்பு ஒரு கிளாஸ் ஜாதிக்காய் தண்ணீர் குடிப்பதை வழக்கமாக கொண்டால் நரம்பு மண்டலம் அமைதியாகி இரவு நிம்மதியாக தூங்குவீர்கள். ஜாதிக்காய் தண்ணீர் வயிற்று ஆரோக்கியத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாகும். ஏனெனில் இதில் இருக்கும் பண்புகள் செரிமான அமைப்பை வலுப்படுத்துவது மட்டுமன்றி அமிலத்தன்மை, வாயு போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்க உதவுவதால் தினமும் இரவு தூங்கும் முன்பு ஒரு கிளாஸ் ஜாதிக்காய் தண்ணீர் குடித்து வந்தால் காலையில் உங்களது வயிற்றை சுத்தமாக்க இது உதவுகிறது. ஜாதிக்காயில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்டல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்த உதவும். சளி, இரும்பல், காய்ச்சல் போன்ற பருவகால தொற்று நோய்களை தவிர்க்க தினமும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு கிளாஸ் ஜாதிக்காய் தண்ணீரை குடிக்கலாம். சருமத்தை அழகாக மிருதுவாக வைத்துக் கொள்வதற்கு ஜாதிக்காய் பயன்படுத்தப்படுகிறது. ஜாதிக்காய் தண்ணீரை குடித்து வருவதற்கு பதிலாக சருமத்தை பாதுகாப்பதற்கு ஜாதிக்காயை அரைத்து பொடியாக தேய்த்தும் குளிக்கலாம். ஜாதிக்காய் நீரில் இருக்கும் பண்புகள் உடலில் உள்ள கொழுப்பை எரிக்க உதவுவதோடு இதிலிருக்கும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் உடலில் இருந்து நச்சுக்களை அகற்ற முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் இரவில் ஜாதிக்காய் நீர் குடித்து வரலாம். ஜாதிக்காயில் இருக்கும் பண்புகள் இரத்தத்தை சுத்தப்படுத்த முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்நீரை குடித்து வருகின்ற பொழுது உடலில் இருக்கும் கொலஸ்ட்ரால் அளவு குறையும். முக்கியமாக அதிலிருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதயம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மன அழுத்தம், பதற்றம் போன்றவற்றை குறைப்பதற்கும் ஜாதிக்காய் குடிநீர் உபயோகப்படுகிறது. ஜாதிக்காயை நாம் எவ்வாறு அருந்தலாம்? ஜாதிக்காயை தூளாக செய்து கொண்டு கால் டீஸ்பூன் எடுத்துக்கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணீரில் தேன் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து நாம் அதை குடித்து வரலாம். இவ்வாறு ஜாதிக்காய் உணவிற்கு சுவையூட்டுவதுடன் மருத்துவ குணத்தையும் மனப்பதற்றம் சிக்கல்களை தீர்ப்பதற்கு அருமருந்தாக விளங்குகிறது. 17வது நூற்றாண்டில் ஜாதிக்காய் வணிகம் பெற்ற பின்னர் டச்சுக்காரர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. ஜாதிக்காயின் ஆதாரத்தை மட்டும் கருத்தில் கொண்டு விரைந்தோடும் தீவை கட்டுப்படுத்தி ஆதாயம் பெறுவதற்கு நீண்டகால போராட்டத்தில் பிரிட்டன் மற்றும் டச்சுக்காரர்கள் இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். ஜாதிக்காயும் அதன் மேலோடு இரண்டும் ஒரே மாதிரியான சுவை குணங்களை கொண்டிருக்கிறது. ஜாதிக்காய் மிக சிறிய அளவில் இனிப்பை கொண்டிருப்பதுடன் ஜாதிக்காயின் மேலோடு இன்சுவை கொண்ட நறுமணத்தை கொண்டிருக்கிறது. பளபளப்பான ஆரஞ்சு, குங்குமப்பூ போன்ற வண்ணங்களிலான சிறிய உணவு வகைகளில் பங்களிப்பில் ஜாதிக்காயின் மேலோடு பயன்படுத்தப்படுகிறது. ஜாதிக்காயை பாலாடை கட்டி திரவத்துடன் சேர்க்கும் போது சுவையாக இருக்கும். இந்திய சமையலில் ஜாதிக்காயானது சிறு துண்டுகளாக நறுக்கப்பட்டு ஊறுகாயாக பயன்படுத்தப்படுகிறது. இந்திய சமையலில் பல உணவு வகைகளில் இனிப்பாகவும் அதேபோல் நறுமணப் பொருளாகவும் பயன்படுகிறது. இது இந்தியாவின் பெரும் பகுதிகளில் ஜெய்பால் என்றும் அதேபோல் கேரளாவில் ஜதிபத்ரி என்றும் ஜதிவிதை என்றும் அறியப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். ஜாதிக்காயின் மருத்துவ குணங்கள் தகவல்கள் வழங்கினார் எம் கஸ்தூரி அவர்கள்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn

0: உயிரே படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டீர்கள். புத்தம் புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: சொல்வன்மை அனைவருக்கும் வாய்க்கும் என்று சொல்ல முடியாது. எத்துவனை சிறந்த அறிவுடையாரும் சொல்வன்மை இல்லையேல் அவர்தம் அறிவு விளக்கத்தை பிறர் அறிய இயலாது. சொல்வன்மை என்று ஓர் அதிகாரமே வகுக்கின்றார் தெய்வ புலவர். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்ற குறள் எல்லோர்க்கும் தெரிந்ததேயாகும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தக்க சொல்லால் தன் கருத்தை வெளியிடுதலையே சொல்வன்மை என்று பெரியோர் குறித்தனர். சிறந்த சொற்களால் சிறந்த பொருளை சிறந்த முறையில் பாடுவதே கவிதை என்பர் ஆய்வாளர்கள். சில நேரங்களில் ஒருவன் விரும்பாதவற்றை கூட அவன் எதிரே கூற வேண்டிய நிலை ஏற்படும். அவன் மனம் நோகாமல் சொல்லும் சிறப்பும் சொல்

தேவன்மையன்றே அறியப்படும். வெண்ணிக்குயத்தியார் என்ற சங்ககால பின்பாற்புலவரின் இயற்பெயர் அறிய முடியாதபடி அவரது குடிப்பெயரே அவருக்கு அமைந்துவிட்டது. அப்புலவர் பெருமாட்டி பாடிய பாடல்களுள் இன்று நமக்கு கிடைப்பது ஒரே ஒரு பாடலே. அவரால் பாடப்பட்டவன் கரிகால் வளவன், சோழப் பேரரசில் சிறந்தவன். அவன் வெண்ணிப்பரந்தலை என்ற ஊரில் சேரமான் பெருஞ்சேரலாதன் என்ற சேர மன்னனோடு போரிட்டான். மிகப்பெரிய போர், இருவரும் சிறந்த வீரர்கள். வெற்றி தோல்வி காண முடியாதபடி போர் நடந்தது. இறுதியாக கரிகாலன் எரிந்த வேல் ஒன்று சேரமான் மார்பில் குத்தி முதுகுப்புறத்தில் வெளிப்பட்டு விட்டது. புறமுதுகு காட்டி ஓட நேர்ந்தால் முதுகில் காயம் ஏற்படும். ஆனால் சேரலாதன் நெஞ்சில் பாய்ந்த கரிகாலனுடைய வேல் முதுகுப்புறமாக வெளிவந்ததால் அதனை சேரலாதன் வெறுத்தான். நடந்த போரிலும் தோல்வியே அடைந்தான். அதனால் இம்முதுகுப்புண்ணுடன் தன் நாடு திரும்ப விரும்பவில்லை.

0: ஊரில் சேரமான் பெருஞ்சேரலாதன் என்ற சேர மன்னனோடு போரிட்டான். மிகப்பெரிய போர். இருவரும் சிறந்த வீரர்கள். வெற்றி தோல்வி காண முடியாதபடி போர் நடந்தது. இறுதியாக கரிகாலன் எரிந்த வேல் ஒன்று சேரமான் மார்பில் குத்தி முதுகுப்புறத்தில் வெளிப்பட்டு விட்டது. புறமுதுகு காட்டி ஓட நேர்ந்தால் முதுகில் காயம் ஏற்படும். ஆனால் சேரலாதன் நெஞ்சில் பாய்ந்த கரிகாலனுடைய வேல் முதுகுப்புறமாக வெளிவந்ததால் அதனை சேரலாதன் வெறுத்தான். நடந்த போரிலும் தோல்வியே அடைந்தான். அதனால் இம்முதுகுப்புண்ணுடன் தன் நாடு திரும்ப விரும்பவில்லை. உடனே வடக்கிருந்து உயிர் துறக்க எண்ணினான். உயிரை நீக்கும் இந்நோன்பில் சேரமான் இறங்கியதும் அவனுடைய நண்பர்களாகிய கழாத்தலையார், வெண்ணிக்குயத்தியார் போன்ற புலவர் பலரும் அவனை தேற்றித் தடுத்தும் அவன் தன் உறுதி தளராமல் வடக்கிருந்து உயிர்நீத்தான். கரிகாலன் சேரனுடைய வீரத்தை போர்க்களத்திலும் கண்டான். தன்மேல் குற்றமில்லாமல் இருக்கவும் குற்றம் செய்தவனைப் போல நாணி வடக்கிருந்து உயிரையே விடும் உறுதி படைத்தவன் என்பதையும் கண்டான். எனவே சேரனுடைய அறவீரம் மறவீரம் இரண்டையும் நேரி பார்த்தவனாகிய கரிகால் வளவன் அச்சேரலாதனிடம் பெருமதிப்பு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவனை மதிப்பு குறைவாக நினைத்தான். கரிகால அரசனே இவ்வாறு பிழை செய்தால் யார் அவன் பிழையை எடுத்து காட்டுவது? புலவர் பெருமாட்டி வெண்ணிக்குயத்தியார் இதனை அறிந்தார். கரிகாலன் வெற்றி களிப்பால் செய்யும் தவற்றை எடுத்துச் சொல்ல விரும்பி அவனிடம் நேருக்கு நேராகச் சென்று தம் சொல்வன்மையால் ஒரு கவிதையை புனைந்தார். கரிகாலனை புகழ்ந்த அப்பாடலிலேயே சேரனையும் புகழ்ந்தார். நளியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக, களியல் யானை கரிகால் வளவ, சென்றவர் கடந்தனின் ஆற்றல் தோன்ற, வென்றோய் நின்னினும் நல்ல நன்றே, கலிகொள் யானர் வெண்ணிப் பறந்தலை மிகப்புகழ் உலகமெய்தி, புறப்புண் நாணி வடக்கிருந்தோனே என்ற அந்த புறநானூற்று பாடல் சொல்லுகின்ற கருத்து மிகப்புகழுடையது. வெண்ணிக்குயத்தியாரின் சொல்வன்மையைத் தருவது. வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். வெற்றி பெற்றதனால் தன்னை எவ்வளவு வேண்டுமானாலும் உயர்த்தி தற்புகழ்ச்சி கொள்ளலாம். ஆனால் சேரமானை இழிவாக கருதலாமா? இத்தவறான செயலை நீ செய்யலாமா? சேரமான் புறப்புண்படாமல் இருக்கவும் நெஞ்சு துளைத்தவேல் முதுகுவழி வந்ததால் அதற்கே நாணுப்பட்டு வடக்கிருந்து உயிர் துறந்த சேரமான் நின்னினும் நல்லன், உன்னிடம் வெற்றி இருக்கலாம், ஆனால் சேரமானிடம் பண்பாடல்லவா மிகுந்திருந்தது. அதனால்தான் அவன் உன்னை விட மிகவும் நல்லவன் என்று வெற்றி பெற்ற கரிகாலனிடம் அவனால் தோற்கடிக்கப்பட்டவனின் பெருமையையும் பேசி அவனை திருத்தி தன் சொல்வன்மையால் புகழ்பெற்றார் வெண்ணிக்குயத்தியார். சோழன் கரிகாலனும் திருந்தி புலவரை போற்றினான் என்பது வரலாறு.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் ஜபீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்

0: ஏற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரிய பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 500,000 பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த 2 நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த 2 நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்திவர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைபயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்க

0: பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில், பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 8 தேதிக்கு பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கொபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25:30. சென்னை மத்திய அலைவரிசை, கும்பகோணம், வேலூர், பண்பலை அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை. தொடர்கிறது.
2: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஸோ வயது ஆக ஆக உறுப்புகளுடைய செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும். நம்ம ஆர்கன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டீஜெனரேஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். வேகமாக பண்ணுற ஒரு விஷயத்த ஸ்லோவாக பண்ண ஆரம்பிப்போம். நோய்கள்னு பார்த்தீங்கன்னா சுகரு,

0: பிளட் ப்ரெஷரு, ஐசைட் கம்மியாகிறது, அப்புறம் லங் ரிலேட்டட் இஷ்யூஸு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸு, அப்புறம் வாதம் சார்ந்த நோய்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். வயதானவர்கள் யாரை கேட்டிங்கனாலும் கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அப்புறம் வந்து மூட்டு வலிக்குதுன்ட்டு சொல்லுவாங்க. ஆர்த்ரைட்டிஸ், ருமட்டாய்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம உடம்புல அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியில் டீஜெனரேஷனை நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே வந்திருப்போம். ஒவ்வொரு எலும்புகளும் அதை சார்ந்த தசைகளும் வந்து தளர்வை நோக்கி போகும்போது நாம் முதல்லயே உஷாராகிட்டு உடம்ப சீரமைக்கணும். அதை விட்டுடுறோன்ற பட்சத்தில் இது மாதிரியான நோய்கள் வந்து நம்ம சேரும். சரி, இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் நாம டயட்ல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோம், இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுருக்கலாம், இப்ப நமக்கு வயசாயிடுச்சு, இப்ப இந்த வயசான காலகட்டங்கள்ல உணவை ரொம்ப ரொம்ப கவனமா எடுத்துக்கணும். சாயங்காலம் 4-5 மணிக்கு மேல ஹெவியான ஃபுட்ஸை வந்துட்டு நம்ம தவிர்க்கிறது நல்லது. சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா மத்தியான நேரங்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கணும். கண்டிப்பாக வந்துட்டு ஃபைபர் நிறைஞ்ச, சத்துக்கள் நிறைஞ்ச உணவை நம்ம எடுத்துக்கணும். குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அந்த குவான்டிட்டியை ஃபில் பண்ணுற விதமாக வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈவினிங்க்கு மேலே வயதானவர்கள் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறத தவிர்க்கிறதும், நட்ஸ் எடுத்துக்கிறத தவிர்க்கிறதும் நல்லது. ஏன்னா ஃப்ரூட்ஸில் இருக்கிற இனிப்பும் சரி, நட்ஸில் இருக்கிற எண்ணெயும் சரி, ஈவினிங்க்கு மேலே செரிமானத்துக்கு கொஞ்சம் லேட்டாக டைம் எடுத்துக்கும். அது அந்த அளவுக்கு வந்து வயதானவர்களுக்கு அட்வைசபிள் கிடையாது. என் வயது இருக்கிறவங்களுமே கூட சாயங்காலத்துக்கு மேலே கொஞ்சம் ஹெவி ஃபுட்ஸை வந்து தவிர்க்கிறது நல்லது. முதல்ல பெரிய பிரச்சனையாக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்த்ரைட்டிஸ் இஷ்யூஸ் தான். இதனால என்ன பண்ணுவாங்கன்னா, வலி தாங்க முடியாது. வயதானவர்கள் இல்லையா, சோ வயதானவர்கள் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க, வலி தாங்க முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்ட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவாங்க, டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. டேப்லெட்ஸ் வரைக்கும் ஃபைன், ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்க பாடி சப்போர்ட் பண்ணாத பட்சத்துல டாக்டர்ஸ் வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ இந்த ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னும் போது வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கிறது நல்லது. சோ இதையெல்லாம் நம்ம யோக பயிற்சியின் மூலமா எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடம்புல வாய்வு தங்காம பாதுகாக்கணும். நாம நேரத்துக்கு சாப்பிடணும். பவன முக்தாசனா 1 and 2 சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட்க்கு உண்டான எக்ஸசைசஸ் வந்துட்டு அப்பப்ப பண்ணணும். ஒன்னும் இல்ல, கை மூட்டுக்குள்ள ரொட்டேஷன் பண்றது, ஆங்கிள்ல வந்துட்டு பாதத்தை வந்து வலது புறமா 5 முறை ரொட்டேஷன், இடது புறமா 5 முறை ரொட்டேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரியான ரொட்டேஷனல் எக்ஸசைசஸ் வந்து அடிக்கடி பண்றது. கழுத்தை வந்து பொறுமையா திரும்பி இடது புறமும் வலது புறமும் திரும்பி திரும்பி பாக்குறது போன்ற பயிற்சிகளை நம்ம செய்யலாம். முழுமையான பவன முக்தாசனா பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வாய்வு உடம்புல தேங்காது. அந்த வாய்வு வெளியேறும் போது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு உடம்புல தேங்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். இவங்க என்ன விதமான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னா, சப்போர்ட்டட் தாடாசனா பயிற்சி பண்ணலாம். ஒரு செவரு, ஜன்னல் கம்பி இல்லைன்னா வந்துட்டு பக்கத்துல ஒரு கட்டில பிடிச்சுக்கிட்டு குதி கால்களை உயர்த்தி உயர்த்தி தாடாசன பயிற்சி பண்ணலாம். இந்த தாடாசன பயிற்சிய வயதானவர்கள் சேர்லயோ கட்டிலையோ உட்காந்துட்டு கூட குதி கால்களை தூக்கி தூக்கி இறக்கக்கூடிய பயிற்சிகளை தொடர்ச்சியா பண்ணலாம். இது உங்களுடைய ஹார்ட் ஹெல்த், உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனு, வெரிகோஸ் வெயின் போன்ற நோய்களுக்கும் பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த பயிற்சியை நாம அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணலாம். இதை தாண்டி வந்துட்டு பெரிய அளவு எக்ஸசைசஸ் வந்துட்டு எடுத்தும் கவுத்தோன்ட்டு நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது. ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப பிபி இருக்குன்னா எந்த ஒரு எக்ஸசைஸ் ஃபார்வர்ட் பெண்டிங் சடனா பண்றாங்க, அப்ப பிபி இருக்கிறவங்க அந்த பயிற்சி பண்ணும்போது அதை அக்ரவேட் பண்ற மாதிரி இருக்கும்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ, அவன் புன்னகையோடு இருக்கிறப்போ தான். கோபமாக இருக்கிறப்போ முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்கு உள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கோ, அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, கோபம் வந்து மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை.

0: கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கறதில்ல. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது? இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதுன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போய்ட்டு வாப்பா இனிமே நீ திருந்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால் கோபம் குறைஞ்சிதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டதுன்னு நான். அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு.
1: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். உடலையும் மனதையும் பாதிக்கும் கோபம் தேவையில்லை, அன்பால் உலகில் எதையும் வெல்லலாம்.

0: டாக்டர் சீர் ஹரி எஸ் கோவிந்தராஜன், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டீர்கள். ஆசை அலைகள் படத்திற்காக.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
4: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BBSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால் வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் மூலம் இம்மாதம் 17 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் இம்மாதம் 17 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: குற்றன் கடிதல் படத்திற்காக ஒலித்தது அந்த பாடல். பாடலை பாடியிருந்தார்கள் மதுபாலகிருஷ்ணன், பிந்து மாலினி. நேரம் 7:45.
1: நகர்வலம்.
2: வெப்ப அலையில் சிக்கிய சென்னை.
3: தமிழ்நாட்டில் வெப்ப அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் கோடை வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகியுள்ளது. இதனால் மக்கள் வெப்ப அலையின் பாதிப்பு தாங்க முடியாமல் திணறி வருகின்றனர். இதனிடையே வரும் ஜூன் மாதத்திலும் சில வட மாநிலங்கள் தொடங்கி ஆந்திராவின் பல பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் நிலவும் இந்த திடீர் வெப்ப உயர்வுக்கு ஆந்திராவின் ராயலசீமா பகுதியிலிருந்து வீசும் வறண்ட மற்றும் வெப்பமான வடகாற்று ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மீனம்பாக்கம் போன்ற உள் மாவட்டங்களை நோக்கிய பகுதிகளில் கடல் காற்றின் தாக்கம் குறைவாக இருப்பதால் வெப்பம் 100 டிகிரியை தாண்டுகிறது. இந்நிலையில் வெப்ப அலை தாக்குதலில் இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய

0: முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் உடல்நல ஆலோசனைகளை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. கோடை வெயிலின் வெப்ப அதிகரிப்பால் அதிக வியர்வை வெளியேறும்போது உடலில் உப்புச்சத்து மற்றும் நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனால் அதிக தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தலைசுற்றல், தசைப்பிடிப்பு, குறைந்த அளவு சிறுநீர் வெளியேற்றம், மயக்கம் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் அதிகளவில் பாதிப்படைய வாய்ப்புள்ளது. பணிபுரியும் இடங்களில் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். தாகம் இல்லை என்றாலும் போதிய அளவு நீர் பருக வேண்டும். சூடான பானங்கள் பருகுவதை தவிர்க்க வேண்டும். அதிக அளவில் மோர், உப்பு மற்றும் மோர் கலந்த அரிசி கஞ்சி, இளநீர், உப்பு கலந்த எலுமிச்சை பழச்சாறு மற்றும் ORS உப்பு கரைசல் ஆகியவற்றை பருக வேண்டும். வெளியே செல்லும் போது, திறந்த வெளியில் பணிபுரியும் போதும் தலையில் பருத்தி துணியால் ஆன துண்டு தொப்பி அணிந்து கொள்ள வேண்டும். குடை பயன்படுத்துவதை கட்டாயம். குறுகிய பயணத்தின் போதும் குடிநீர் பாட்டில் எடுத்து செல்வது அவசியம். தேவையில்லாமல் வெயிலில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். வியர்வை எளிதாக வெளியேறும் வகையில் மிருதுவான, தளர்ந்த, காற்றோட்டமான பருத்தி ஆடைகளை அணிவது நல்லது. களைப்பாக இருந்தால் நிழலில் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக பகலில் உடற்பயிற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். வீடுகளில் சூரிய ஒளி நேரடியாக விழும் வகையில் ஜன்னல் மற்றும் கதவுகளை திரைச்சீலைகளால் மூட வேண்டும். இரவு நேரங்களில் குளிர்ந்த காற்று வருமாறு ஜன்னல்களை திறந்து வைத்துக் கொள்ளலாம். குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லது. சூரிய வெப்பம் அதிகமாக உள்ள திறந்த வெளியில் வேலை செய்யும் போது களைப்பு, தலைவலி, தலைசுற்றல் போன்ற அறிகுறிகள் ஒருவருக்கு ஏற்பட்டால் உடனடியாக வெப்பம் குறைவான இடத்திற்கு செல்ல வேண்டும். மயக்கம், உடல் சோர்வு, அதிக அளவு தாகம், கால், மணிக்கட்டு அல்லது அடிவயிற்றில் வலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். வீட்டிலோ அல்லது பொது இடங்களிலோ எவரேனும் மயக்கம் அடைந்தால் உடனடியாக மருத்துவரையோ ஆம்புலன்ஸையோ அழைக்க வேண்டும். மயக்கமடைந்த நபரை ஒரு பக்கமாக சாய்த்து படுக்க வைக்க வேண்டும். நாடித்துடிப்பு, இதயத்துடிப்பு, சுவாசம் ஆகியவற்றை பரிசோதிக்க வேண்டும். மருத்துவருக்கோ ஆம்புலன்ஸுக்கோ காத்திருக்கும் போது பாதிக்கப்பட்ட நபரை சமதரையில் படுக்க வைத்து கால் மற்றும் இடுப்பு ஆகியவற்றை உயர்த்தி பிடிக்க வேண்டும். உடைகளை சற்று தளர்த்தி ஐஸ்கட்டியால் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். குளிர்ந்த நீரை உடல் முழுவதும் தொடர்ந்து தெளிக்க வேண்டும். காற்றோட்ட வசதி தொடர்ந்து கிடைக்க செய்ய வேண்டும். உடல் வெப்பநிலையை பரிசோதிக்க வேண்டும். பாதிப்பு அதிகமாக இருந்தால் உடனே ஆர்வக்கோளாறில் மாத்திரைகளை கொடுப்பது தவறு. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள், நகர்ப்புற சமூக நல மையங்கள் போன்றவை வெப்பம் தொடர்பான நோய்கள் குறித்து சிகிச்சை வழங்குவதற்கு ஏதுவாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு வெப்பம் தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்த தேவையான மருந்துகள் கையிருப்பில் உள்ளன. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டும் வருகிறது. வெயில் அதிகம் உள்ள நேரங்களில் பொதுமக்கள் சென்னை மாநகராட்சியில் உள்ள வீடற்றோர் காப்பகங்களில் தங்கலாம். வெப்ப அலையின் தாக்கம் காரணமாக பகல் 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. எனவே அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தை எதிர்கொள்ள மாநகராட்சி தெரிவித்துள்ள இத்தகைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றினால் வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம்.
1: வெப்ப அலையில் சிக்கிய சென்னை. எழுதியவர் குன்றில் குமார். வாசித்தவர் ஆர். கனகவல்லி.

0: ஷாஹுலமி ஜிவி பிரகாஷ் பாடிய பாடலை கேட்டீர்கள். உழவன் படத்திற்காக. நேரம் 7:55. புத்தம் பொது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள ஆனந்த கிருஷ்ணய்யா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஆக்சிஜன் பிராணவாயுவை உள்ளுக்கிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவது மனிதனின் பணி. இது அப்படியே மாற்றி விடுவது தாவரங்கள். அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து கொண்டு பிராணவாயுவை நமக்காக வெளியிடுபவை தாவரங்கள். மனிதன் செய்ய வேண்டியதை செய்தே ஆகணும், இல்லைனா அவனுக்கு ஆபத்து. நாம் உண்ட உணவு செரிமானமாகும் போது வயிற்றில் உருவாகும் அசுத்த காற்று, இதைத்தான் வாயுங்கிறோம், அது இயல்பாகவே வெளியேறிடும். இந்த வாயு அதிகமாக வெளியேறியும் வெளியேறாமலும் இருந்தால் உடலுக்குள் ஏதோ பிரச்சனைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். வாயு பிரச்சனையாக மாறும்போது அது பல நோய்களுக்கு காரணியாக மாறுது. வாயுக்கள் மந்த வாயு, அண்ட வாயு, அபான வாயு, பாரிச வாயு, பித்த வாயு, எரிக்கொம்பு வாயுன்னு பல வகைகள் இருக்குது. பொதுவாக நம்ம உடம்பில் வயிறு தான் நோய்கள் உண்டாகும் இடம். உண்ட உணவு தாமதமாக ஜீரணிப்பதும் நீடித்த மலச்சிக்கலும் தான் வாயு தொல்லைக்கான அடிப்படை காரணங்கள். ஆனந்த கிருஷ்ணய்யா.

0: உங்களுக்கு பிரச்சனை இல்லை. காரணம், நீங்க கிராமவாசி. காலையில எழுந்ததும் நிலபுலன்களை ஒரு சுத்து சுத்தி வந்துடுவீங்க, ஒரு வாக்கிங் பயிற்சி ஆயிடுச்சு. அப்புறம் இயற்கையான காத்து நிறைய கிடைச்சிடுது, சுவாசிக்க பிராணவாயு நல்லபடியா கிடைச்சிடுது, உண்ட உணவுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை, மல ஜலம் கழிப்பதிலையும் சிரமம் ஏற்படாது. இதற்காகத்தான் நகர்ப்புறவாசிகள் காலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. காலை நேர காத்து சுவாசிப்பதற்கு நல்லா இருக்கும், ஆனால் இதை எல்லாரும் எல்லா வயதினரும் அனுபவிக்க முடியல. நகர்ப்புறவாசிகளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தலை. வேக வேகமாக சாப்பிட்றது, அதிகமாகவோ குறைவாகவோ நேரத்துக்கு தகுந்தாப்பில் சாப்பிட்றது, ஆக வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிட்றது கிடையாது. உண்ணும் உணவில் உள்ள மாவு சத்து முதல்ல உமிழ்நீருடன் கலந்து வாயிலும் இறைப்பையிலும் ஜீரணிக்கப்பட வேண்டும். எதையும் பற்களால் மென்று சாப்பிடணும். இறைப்பை சுருங்கி விரியும் தன்மையுடையது. அதனால தான் சாப்பிடும்போது வயிற்றில் கொஞ்சம் இடம் வச்சு சாப்பிடுங்கம்பாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டா இறைப்பை சுருங்கி விரிய வாய்ப்பில்லை. அதனால தான் உணவு சரியாக ஜீரணமாகாமல் இறைப்பையில் அப்படியே கெட்டு போயிடுது, புளித்து போயிடுது. இந்த நிலையில தான் வயிற்றுக்குள்ள வாயு உற்பத்தி ஆகுது. வயிறு முட்டை சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை, இப்படி வாயு உற்பத்தி ஆகிறது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு வயிறு காலியாக இருந்தாலும் வாயு உண்டாகும். வாயு முற்றினால் வாதம் என்பது பற்றி பலருக்கும் தெரியாது. குடல் கெட்டபின் வாதத்துக்கு வித்திடுது. அதனால வாயு தொல்லை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதற்கு பழங்கள் ஒரு நல்ல தீர்வாக அமையும். பழங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கல் உண்டாகாது, அஜீர்ணமும் ஏற்படாது. எளிய உணவு பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவற்றை முதலிலும், கடினமான உணவு வகைகளை இறுதியிலும் எடுப்பது நல்லது. அஜீர்ண கோளாறுகள் உண்டாகாது. உணவு உண்ணும் சமயம் தண்ணீர் குடிக்கிறோம், அப்படியே உமிழ்நீரும் இறைப்பையில் சுரக்கும் ஜீரண நீரும் தண்ணியோட கலந்து நீர்த்து போயிடும். இது அஜீர்ணத்துக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால தான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனந்தகிருஷ்ணன் ஐயா, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க, ஆனால் 2 உணவுக்கு இடையில் இடைத்தீனி எடுக்க மாட்டீங்க. எடுக்கக்கூடாது, இது பல நோய்களுக்கு வித்தாக அமையும். தண்ணீர், பழரசம், இளநீர், மோர் இது போன்ற திரவ உணவு வகைகளை எடுத்துக்கலாம். வேற எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். உணவில் சுக்கு, பூண்டு, இஞ்சி போன்றவற்றை சேர்த்து கொள்வது வாயு தொல்லை வராமல் தடுக்கும். காலையில் சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம், மதியம் இஞ்சி சேர்ந்த உணவு எடுத்துக்கலாம், இரவு பூண்டு பால் குடித்தா வாயு தொல்லை நம்மளை அண்டாது. அப்படி தானுங்கய்யா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
2: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்ப்பு

0: பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் தொடர்வது திரைகானம். முதலில் காத்து வாக்குல 2 காதல் திரைப்படத்திற்காக ரவி ஜி ஷாஷா திரிபாதி பாடியுள்ள பாடல்.

0: இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: திரைக்கணத்தில் தொடர்ந்து சீதாராமம் திரைப்படத்திற்காக சாய் விக்னேஷ் பாடியுள்ள பாடல்.

0: ரியோபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே,

0: திரைகானம் கேட்டீர்கள். மீண்டும் திரையிசை பாடல்கள் காலை 8:30.
1: சிந்திக்க சில நொடிகள். கண்களை தானம் செய்வதன் மூலம் பார்வையற்ற இருவரின் வாழ்வில் ஒளியேற்ற முடியும். கண்களை தானம் செய்வோம், மற்றவர் வாழ்வில் ஒளியேற்றுவோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரைகானத்தில் தொடர்ந்து கே கே ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல் கேட்கலாம், போஸ் படத்திற்காக.

நேர்களின் நினைவிற்கு எஃப்எம் கோல் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று வீர தீர செயல்களுக்கான விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். திரைக்கானத்தில் நிறைவாக திருடன் போலீஸ் படத்திற்காக ஹரிஹரசுதன் பூஜா பாடியுள்ள பாடல்

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
2: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
3: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
4: இருபத்தி ரெண்டு மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன், எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
5: வானொலிக்கு 90, காட்சியின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
6: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
7: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்து,
6: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்கத் தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும். தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல, தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலம் தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவையவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் ஸ்ரீ சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் ஸ்ரீ சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நேஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9-10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகாச.

0: முனைவர் ரா ஏஞ்சல் அவர்கள்.
1: வானொலி வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர்பருவம் அடையா தாய்த்தமிழ் போல் 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள். நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90.
1: முனைவர் சி அன்புராணி அவர்கள்.
2: கதை பேசிய வானொலிக்கு அகவை 90. அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90. மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செல்வாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் உருட்சம், பயன் தருவதில் கனி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் 100.
1: இதயத்தின் இன்ப மொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை. இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே.வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நீ இறங்காயெனில் புகலேது, அட்டானாராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:31. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து அம்ப காமாட்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பைரவீராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 இழப்புக்கு 118 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கார் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் மனோ பி சுஷீலா பாடியுள்ள பாடல் படம் ராசாவே உன்ன நம்பி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
3: எஸ் ஜானகி பாடிய பாடல் இனி படம் அக்னி நட்சத்திரம்.

0: நேரம் 10:17:35 நொடி. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.
1: ச ச ம க நி ச ப நி ச ச நி ச ச

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நேரம் 10:32. லதா மங்கேஷ்கர் பாடியுள்ள பாடல் இனி படம் என் ஜீவன் பாடுது.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நேரம் 10:46, ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மீண்டும் கோகிலா திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ், எஸ் பி சைலஜா பாடிய பாடல்.

0: இடம் பெற்றது முத்துச்சிதறல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 112,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:15. ஆகாஷவாணி நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

நேரம் 11:12:45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி

0: மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/nipp.
0: மீண்டும் நினைவூட்டுகிறோம், என்ஐபிபி திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:24 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி பாண்டியன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்.
1: எண்ணெய் வித்து பயிர்கள் ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல மதிப்பு கூட்டி விற்பனை பண்றப்ப சந்தை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் அதிக விலைக்கு விற்கலாம். உள்நாட்டு சந்தை, அதுல வந்து கிராம சந்தைகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அப்புறம் ஒழுங்குமுறை சந்தைகள், கூட்டுறவு மார்க்கெட்டிங், அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், இது வந்து விற்பனை முறைகள்.
0: எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன் பெறுங்கள்.
2: நேரம் 11:35. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில். இனி நியாயத்தராசு திரைப்படத்திற்காக மனு பாடியுள்ள பாடல்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: நேரம் 11:46 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி அவதாரம் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நேரம் 11:52. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் நிறைவாக தளபதி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:20. ஆகாஷ்வாணி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நிமிடங்களில் 12:10 சங்கீத சாரல். ஸ்ருதி எஸ் ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், விளாங்குடி எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி மூத்த கல்வியாளர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். மாணவி சௌமியா ரமாகாந்த் வர்மா. 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இந்நிகழ்ச்சி மீண்டும் இரவு 9:30 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து
8: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்.
9: எண்ணெய் வித்து பயிர்கள் ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல மதிப்பு கூட்டி விற்பனை பண்றப்ப சந்தை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் அதிக விலைக்கு விற்கலாம். உள்நாட்டு சந்தை, அதுல வந்து கிராம சந்தைகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அப்புறம் ஒழுங்குமுறை சந்தைகள், கூட்டுறவு மார்க்கெட்டிங், அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து விற்பனை முறைகள்.
8: எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள். தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: 8:05 திரைகானம் கேட்கலாம். 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்து நாராயணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: 46 dialects. Akashvani's External Services Division broadcasts its programs in over 100 countries. The Enforcement Directorate is conducting searches at four locations across the Mizoram-Myanmar border, Tripura-Bangladesh border and West Bengal in a money laundering case linked to a drug trafficking network. The case is related to NCB's seizure of over 49 kilograms of methamphetamine and 40 grams of heroin by the Agartala Zonal Unit. The investigation has revealed an organized cross-border syndicate sourcing methamphetamine from Myanmar, illegal earnings of more than 142 crore rupees linked to the drug trafficking network have been identified so far. In the Philippines, five people have been killed after a 7.8 magnitude offshore earthquake hit the Mindanao region of the archipelago this morning. More than 200 people have been injured due to the earthquake that also set off a tsunami. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல் ஸ்ருதி எஸ் ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், விளாங்குடி எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். இளலோ பிரணதார்த்தி அட்டானராகம் ஆதிதாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை முதலில் இடம்பெறுகிறது.

ಸದನಿ ದನಿ ಮದನಿ ಸರಿ ಗರಿ ಸನಿ ದ ಪಮ ಪಾದ ಅರವಿಂದ ಗಗ ಮಮ ಗಗ ದ

இதுவரை சங்கீத சாரலில் ஸ்ருதி எஸ் ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், விளாங்குடி எஸ் ஸ்ரீதரன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று வீரதீர செயலுக்கான விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்வு 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் மாலை 5 மணிக்கு இடம்பெறும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று வீரதீர

0: செயலுக்கான விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி தமிழ் செய்தி அறிக்கை இடம்பெறும்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும் இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்ஞானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்ஞானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்ஞானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும், இதில் 15 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50 15:15. ஆகாஷ்வாணி. இன்றும் நாளையும் பலத்த காற்று, மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பு, தென் தமிழக கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டியுள்ள இடங்களில் வீசக்கூடும். 10ஆம் தேதியன்றும் 11ஆம் தேதியன்றும் காற்று இதே வேகத்தில் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பு, தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்றும் நாளையும் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, தெற்கு வங்க கடற்பரப்பு, மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் பூவை செங்குட்டுவன் இயற்றிய பாடல், பாடியவர் ஆர். கிருஷ்ணராஜ், இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:15. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் லடாக் யூனியன் பிரதேசத்திலும் உள்ள 19 மாவட்டங்களில் வடக்கு எல்லையை ஒட்டியுள்ள 46 வட்டாரங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 662 கிராமங்களின் முழுமையான வளர்ச்சிக்காக திறன்மிகு கிராம வளர்ச்சி திட்டமான வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் என்ற திட்டத்திற்கு 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் சுற்றுலா மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துதல், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு, வேளாண்மை, தோட்டக்கலை, மூலிகை செடிகள், மூலிகைகள் சாகுபடி போன்றவற்றை உள்ளடக்கிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குதல், இவற்றின் மூலம் வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் சாலை தொடர்பில்லாத கிராமங்களுக்கு சாலை இணைப்பு வழங்குதல், வீட்டு வசதி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளிட்ட எரிசக்தி, தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு இணைப்பு ஆகியவற்றை வழங்குவதும் இந்த திட்டத்தில் அடங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் மக்கள் தொடர்ந்து வசிப்பதற்கு போதுமான ஊக்கங்களை உருவாக்குவதே இதன் முதன்மையான நோக்கமாகும். பாதுகாப்பான, உறுதியான, திறன்மிகு நில எல்லைகள் என்ற தொலைநோக்கு பார்வைக்கான உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வடக்கு எல்லையை தவிர்த்து சர்வதேச நில எல்லைகளை ஒட்டியுள்ள வட்டாரங்களில் கிராமங்களின் விரிவான வளர்ச்சிக்காக 2028-29 நிதியாண்டு வரை சுமார் 6,839 கோடி ஒதுக்கீட்டில் திறன்மிகு கிராமங்கள் திட்டத்தின் 2வது கட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், குஜராத், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், திரிபுரா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதுள்ள திட்ட விதிமுறைகளின் கீழ் ஒருங்கிணைப்பதன் மூலம் அனைத்து பருவ காலங்களிலும் பயன்படுத்தக்கூடிய சாலை இணைப்பு, தொலைத்தொடர்பு இணைப்பு, தொலைக்காட்சி இணைப்பு மற்றும் மின்மயமாக்கல் ஆகிய 4 கருப்பொருள் சார்ந்த பகுதிகளில் அத்தகைய வட்டாரங்களில் உள்ள அனைத்து கிராமங்களையும் முழுமையாக உள்ளடக்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. செழிப்பான, பாதுகாப்பான எல்லைகளை உறுதி செய்வதற்கும், எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும், சிறந்த வாழ்க்கை நிலைமைகளையும் போதுமான வாழ்வாதார வாய்ப்புகளையும் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மேலும் தேசத்துடன் ஒருங்கிணைத்து உள்நாட்டு பாதுகாப்பிற்கு இன்றியமையாத எல்லை பாதுகாப்பு படைகளின் கண்களாகவும் காதுகளாகவும் அவர்களை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
0: இன்றிரவு 9:30
2: ஆடினான் விளையாடினான் ஐங்கரன் தன்னொடு அருமகள்.
0: பிரணவோபதேசம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள். நிகழ்ச்சி

0: data sites at three separate locations across the country. Benchmark domestic equity indices were trading around 0.6% lower during afternoon trade today. The Sensex fell 434 points to 73,809, while the Nifty dropped 145 points to 23,222 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி,
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியரும் முதுபெரும் கல்வியாளருமான முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள்.
3: என்னுயிர் தோழிகளுக்கு அன்பான வணக்கம். சின்ன வயசுல நம்ம கத்துக்கிற விஷயங்கள் நம்ம மனசுல பசுமரத்தாணி போல ஆழமா பதிஞ்சு நம்ம வாழ்க்கை முழுக்க நமக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம மனசுல பதிய வைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு நம்முடைய ஆசிரியர்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அதுவும் சாதாரண ஆசிரியர் இல்லைங்க, நம்முடைய பாரத பிரதமர் அவர்களே பாராட்டிய ஒரு ஆசிரியை நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியுது இல்லையா? கிரிஜம்மா நம்ம கூட பேச வந்திருக்காங்க. வணக்கம்மா.
4: வணக்கம்.
3: முதல்ல நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும், பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
4: ரொம்ப அருமையான கேள்வி. எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம். என்னுடன் வந்து ஐந்து குழந்தைகளை அழைத்து சென்றிருந்தேன். அவர்கள் வந்து சரியாக பேசுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம், அப்படி இருந்தது.
3: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
4: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய ஹிந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதியே எழுதி ஒரு 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு.
3: அப்படி அவர் சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
4: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம். கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்க் குயேக்கு, அசாம் ஃப்ளட்டுக்கு, லேயோட ஃபிளாஷ் ஃப்ளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிற குழந்தைகள் வீட்டுல எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டுல அந்த இரவு வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லயும் இப்ப கட்டி கொடுத்துட்டோம். அதுல 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன். நான் சொன்ன உடனே சரி அடுத்தது வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு அப்புறம் நான் சொன்னேன், ட்ரெக்கிங் போயிருக்கேன் என் குழந்தைகளுக்கு. ட்ரெக்கிங்கில் வந்து கிட்டத்தட்டையும் எங்கெல்லாம் போயிருக்கீங்க ட்ரெக்கிங் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், குலு மணாலி, சந்திரகிணி பாஸ், சார் பாஸ், ஹர்கிதூன் அந்த இது, ஏலகிரி மலையில இங்க இருக்கிற சென்னையில அங்க போயிருக்கோம், பக்கத்துல இருக்க அருகில் இருக்கிற குட்டி குட்டி மலை, திருநீர் மலை, அந்த மாதிரி மலைகள் ஏறும்படியா இருக்கிற இடத்தெல்லாம் பத்தி சொல்லியிருந்தேன். அவர் வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டே வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், என் பள்ளிக்கூடத்தில் ஃபைன் ஆர்ட்ஸ், அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டு, விஸ்வ கலா கேந்திரான்னு சொல்லிட்டு 10 ஆக்டிவிட்டி சொல்லித்தரோம், அதை பற்றி சொன்னேன். அடுத்தது வந்து எங்கள் ஸ்கூலில் ஏடிஎல் லேப் இருக்கு. 9 ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 6 ஸ்கூலுக்கு ஏடிஎல் லேபு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்டல் டிங்கரிங் லேப்னு பேர். குழந்தைகள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் பைத்தன் லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், அதில் வந்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி சமுதாயத்தில் இருக்கிற ஒரு

பிரச்சனையை அவர்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மூலம் தீர்க்க முடியுமா என்று நினைக்கிறார்கள். அது வந்து குழந்தைகள் பண்ணும் பொழுது ரொம்ப இதுவாக இருக்கு. எங்கள் குழந்தைகள் பண்ணியிருக்காங்க, ஒரு 6 ப்ராஜெக்ட் பேட்டன்ட்டுக்கு சிபாரிசு பண்ணியிருக்காங்க அப்படின்னும். அதில் ஒரு ப்ராஜெக்டை பற்றி சொன்னேன், இந்த மேன் ஹோல் இருக்கு இல்லையா, அதில் குழந்தைகள் விழுந்துருவோம் இல்லையா, அது எப்படி இது பண்ணாமல் எடுக்கிறதுக்கு எங்கள் ஸ்கூலில் பசங்க வந்து ப்ரிப்பேர்டு ஒரு கருவியை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கருவி வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு 2 கம்பெனிஸ்

0: வந்து தே ப்ரிப்பேர்டு ஒரு கருவியை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கருவி வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு கம்பெனிஸ் கம் ஃபார்வர்டு. ஸோ அந்த சஜஷன் ஓ ஐசி எப்படின்னாரு. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் யசஸ்வி ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது, அது எல்லா ஸ்கூலுக்கும் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் போய் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போய் பார்த்து அதை கண்டுபிடிச்சி இன்னும் எந்தெந்த ஸ்கூல்லாம் இருக்குதுன்னு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க. இது 9th டென்த்துக்கு 11th 12th போற குழந்தைக்கு அந்த கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஃபீ கமிட்டி இருக்கு இல்லையா, அது மூலமா என்ன வச்சிருக்கோ அந்த அமௌண்ட் அப்படியே கொடுத்துடுறாங்க. ஆனா அந்த தகப்பனாருக்கு வந்து 2.5 lakhs தான் ஆனுவல் இன்கம், வருடாந்திர வந்து அவரோட வருமானம் அது வந்து 2.5 lakhs தான் இருக்கணும். அப்படி இருக்கிற குடும்பத்தோட குழந்தைகளுக்கு இவரோட ஸ்காலர்ஷிப் இருக்கிறது. கிட்டத்தட்ட என்னுடைய 15 பள்ளிக்கூடங்களிலிருந்து 113 குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு மாணவன் சொன்னா, ஐயா நான் வந்து த ரிசீவர் ஆஃப் யுவர் ஸ்காலர்ஷிப், ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூன்னு அந்த பையன் கையை கூப்பி சொன்னேன். ஓ யூ ஆர் த பெனிஃபேக்டர் அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப இதுவா இருந்தது.
1: அதாவது மக்களுக்காக ஒரு திட்டம் நம்ம செயல்படுத்தும் போது அதனுடைய பயனாளி நேர்ல போய் பிரதமர்கிட்டே சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் உண்மையிலே. அது
0: அவருக்கும் மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப ஆனந்தத்தோட இது பண்ணார். அப்ப சொன்னார் வந்து வாங்க வந்து பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லி குழந்தை இருக்குன்னு ஒரு UKG குழந்தை ஆக்ஷன் போயிருந்தேன். அது உடனே நான் உங்களோட கொஞ்ச நாய் பேசிட்டு பான்னு கேட்டது ஒரு அழகா சொல்லு என்ன சொல்ல போற நீ ஒன்னு சரஸ்வதி ஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு தன்யான்னு சொல்லிட்டு அழகா சரஸ்வதி ஸ்துதியை சொல்லிட்டு அடுத்தது காயத்ரி மந்திரம்னு சொல்லிட்டு அழகா சொல்லியிருந்தேன். அவரு அந்த குழந்தையோட சேர்ந்து அந்த காயத்ரி மந்திரத்தெல்லாம் சொன்னார். அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் சாக்லேட் கொடுத்தார். எனக்கு வந்து முதல்ல வந்து அவரை சந்திப்பதற்கு முன்னாடி அங்க இருந்தவங்கலாம் சொன்னாங்க ஒரு நிமிஷம் தான் ஒன்னு பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனா எங்களுக்கு 25 நிமிடம் ஒரு நிமிஷம் சொல்லியது ரொம்ப இன்பமாக இருந்தது. 25 நிமிஷம் எங்களோட இருந்தார்.
1: நீங்க சொல்லும் போதே நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது ட்ரெக்கிங் பத்தி பேசியிருக்காரு, ஸ்கூல் பத்தி பேசியிருக்காரு, ஸ்காலர்ஷிப் பத்தி பேசியிருக்காரு. உண்மையிலேயே குறிப்பிட்ட நேரம் தான் இருக்கும் அவருக்கு, அவருடைய டைம் ஷெடியூல் அப்படி இருக்கும். ஆனா அதுலயுமே குழந்தைங்களுக்காக ஒரு ஆசிரியருக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கிருக்காங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான்.
0: ஆமா.

0: இப்போ மன் கி பாத்ல நீங்க கேட்டிருப்பீங்க, அவர் உங்களை பத்தி சொல்லும் போது உங்களுடைய பள்ளி இருந்த ஆசிரியர்கள் உங்களுடைய மாணவர்கள் என்ன சொன்னாங்க அதை பத்தி?
1: லீவுங்கிறதுனால போன் மேல போன் வந்தது, எல்லாருமே உட்கார்ந்து எல்லாரும் கேட்டிருந்தோம். உடனே போன் நிறைய வந்தது. குழந்தைகள் நாளைக்கு தான் வந்து ஸ்கூல் திறக்க போறது, அப்போ தெரியும் எப்படின்னு. ஆனா என்னோட அலுமினி இருக்காங்க இல்லையா, என்னோட பழைய மாணவர்கள், அவங்கெல்லாம் உடனே வந்து டப்பு டப்பு டப்பு டப்புன்னு மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருந்தாங்க, மேம் வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ டு பி யுவர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எல்லாம் ரொம்ப இது. என்னோட டீச்சருக்கு 92 வயசா இருந்து அலுவலு டீச்சர்னு லேடிஸ் ஆஃப் சாமி ஸ்கூல்ல நான் படிச்ச போது அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து கிரிஜா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போன் பண்ணாங்க. அவங்களுக்கு இப்ப 92 வயசுக்கு மேலே இருந்து எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பெருமை. என்னோட ஆசிரியர் என்னை வந்து பாராட்டும் பொழுது எனக்கு அது பெரிய பாக்கியமாக கருதுகிறேன்.
0: உண்மைதாம்மா, நீங்க சொல்லிக் கொடுத்த பசங்களை தாண்டி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பாராட்டும் போது கண்டிப்பா அது நிகழ்ச்சியான தருணமா தான் இருக்கும். இப்ப உங்களுடைய பள்ளி பருவம் பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி இந்த ஆசிரிய துறைக்குள்ள வரணும்னு நினைச்சீங்க?
1: நான் இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா என்னோட குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். எனக்கு வந்து 6 அண்ணாக்கள், 2 தம்பி, 1 அக்கா, 2 தக்கா, 12 பேருமே நல்ல ஒரு குடும்பம், நல்ல அப்பா அம்மா. அதனால அந்த அருள்னால எங்களுக்கு வந்து 12 பேருமே நிறைய படிச்சிருக்கோம். இன்னொன்னு வந்து என்னன்னாக்கா, அந்த 8 ஆண் பிள்ளைகளுக்கு நடுவில் எனக்கு 6 அண்ணா 2 தம்பி சகோதரிகள் இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் ரொம்ப பழகிறதெல்லாம் ஆம்பளை பசங்களோட வளர்ந்த விதம் தான். அதனால பயம்ங்கிறது சாதாரணமா எனக்கு கிடையாது. எதிர்நோக்கி எதை வேணாலும் பண்ணலான்ற ஒரு எண்ணங்கள் வரும். திங்க் பண்றதெல்லாம் கூட அப்படிதான் இருக்கும் எனக்கு. எனக்கு டேஸ்டும் அப்படிதான் இருக்கும். ரொம்ப

0: படிக்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு பிராயர் சட்டை போட்டுட்டு அவங்களோடய போயின்னு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாமம் உண்டு, அதை வச்சு கீமு கீமு கீமு கீமு கீமு அப்படின்னு வீட்டில் ரொம்ப கலட்டாலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் கலாட்டா அதில் வளர்ந்ததுனால ஒரு தைரியம் நிறைய இருந்தது. ஸ்கூட்டர் ஓட்டுவேன், பயங்கரமாக ஓட்டுவேன், எல்லா வண்டியும் ஓட்டுவேன், லாரியும் ஓட்டுவேன், ஒன்னே ஒன்று தான் ஓட்டலை பிளேனு, மிச்ச எல்லா வண்டிகளையும் ஓட்டியிருக்கேன். நான் இன்னொரு ட்ரக்கர் நான், அதனால கொஞ்சம் மலையேற்றம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் போவேன். கைலாச மலைக்கே ரெண்டு வாட்டி போயிருக்கேன். ஒரு வாட்டி இந்தியன் சைடு ஃபுல்லாகவே நடந்து போய் ஒரு மாதம் போயிட்டு வந்தேன், ஒரு வாட்டி ஹெலிகாப்டரில் போயிட்டு வந்தேன். அதனால ஒரு நல்ல அனுபவங்கள், நிறைய டிராவல் பண்ணுவேன்.
1: ஸ்கூல் முடிச்ச உடனே நீங்க ஆசிரியர் ஆகணும்னு முடிவு பண்ணீங்களா?
0: இல்ல இல்ல, நான் வந்து அண்டரேஜ்ல பாஸ் பண்ணேன் பிஏ. சோ மேல படிக்கிறது கிடைக்கல. எங்க வீடு ஃபுல்லா சயின்ஸ் அண்ட் கணக்கு தான். நான் ஒத்தியே ஒத்தி தான் பிளாக் ஷீப் ஆஃப் த ஹவுஸ் சரித்திரத்துக்கு போயிட்டேன்.
1: யூனிக் பர்சன் ஆஃப் த ஹவுஸ்
0: இல்ல மேபி. ஆனா பசங்க அண்ணமாரெல்லாம் அதான் சொல்லுவாங்க. அப்புறம் அப்பா சொன்னாங்க, அவ என்ன விருப்பப்பட்டு படிக்கணும்னு நினைக்கிறாளோ நீங்க அவளை போட்டு படுத்துறீங்க, நீ படிமா என்ன வேணுமோ படி என்று கூறினார். இப்போ நான் சரித்திரம் எடுத்து பண்ணேன்.
1: ஒரு ஆசிரியரா இப்ப இருக்கீங்க, ஆனா பள்ளி பருவத்துல ஒரு மாணவியா நீங்க இருக்கும் போது உங்க மனசு கவர்ந்த பாடங்கள் அதை பத்தி சொல்லுங்க.
0: சரித்திரம் ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல தமிழ் புத்தகங்கள்லாம் அருமையான புத்தகம், பாடநூலே அப்படி இருக்கும். அதுல என் மனதை கவர்ந்த பாடங்கள்லாம் என்னன்னாக்கா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த நாட்டுக்காக வந்து தியாகம் செய்த வீரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், பாரதியார், திருப்பூர் குமரன், சுப்பிரமணிய சிவா, இவாளெல்லாம் படிக்கிறச்சே எனக்கு வந்து ரொம்ப உணர்வுகள் ஜாஸ்தி இருக்கும். சோ அதனால எங்க அம்மா கிட்ட எப்ப பார்த்தாலும் கேட்பேன், அம்மா எட்டு பிள்ளைகள் இருக்கு நம்ம வீட்டுல, ஏன் நீ ஒருத்தர கூட ஆர்மிக்கு அனுப்பல அப்படின்னு சண்டை போடுவேன், ரொம்ப சண்டை போடுவேன். நான் போவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கலடா பண்ணுவேன். 19 வந்து கல்யாணம் பண்ணும் பொழுது நான் வந்து என்ன பண்ணேன், பிஏ முடிச்சிருந்தேன். 1 இயர் அண்டரேஜ்ன்றதுனால எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் என்கேடி காலேஜில் தான் பிஎட் பண்ணுறதுக்கு போனேன். பிஎட் பண்ணி முடிச்சுட்டு வந்த வருடம் என் கணவர் சேஷாத்ரி அவர்கள் என்னை வந்து பார்த்தாங்க. ஆனால் அவர் என்னோட 10 பெரியவர், அதனால நான் என்ன சொன்ன, கொஞ்சம் உங்களோட தனியாக பேசணும் அப்படி என்ன. அதுக்கு 2 கிடச்சது எங்கள் வீட்டில். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு தேசத்துக்காக ஏதானா நல்லதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, வேண்டான்னு சொல்லுங்கன்னு. அவர் தானே ரொம்ப ஓப்பனாக நல்லா பேசுகிறீங்க, உங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரியான குடும்பம் தான் எங்கள்தான், நீ என்ன விருப்பப்படுறியோ அது பண்ணலாம், நான் தடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அது கடைசி வரைக்கும் இருந்தார். இன்னைக்கு
1: நிறைய மாவட்டங்களில் உங்களுடைய குழுமத்துடைய பள்ளிகள் இருக்கு. முதன் முதலா இந்த பள்ளி வந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சது எப்போ, அதை எப்படி ஆரம்பிச்சீங்க?
0: அவர் தான் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இந்த விஸ்வ இந்து வித்யா கேந்திராக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க, 1974 என்னை வந்து மீட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. 75 ஜான்வரி என்னோட பொண்ணு பிறந்தா, 2வது குழந்தை. அவள் 3 குழந்தையாக இருக்கும் பொழுது அவங்க வந்து கேட்டபோது சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புத்தினேன். என்ன உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன் நான், எங்கள்கிட்ட பணமே கிடையாது அப்படின்னாங்க ஆர்கனைசேஷனில். அப்போது வந்து நான் தானே இதானே கன்வீனியன்ஸுக்கு மாத்திரம் கொடுங்க அப்படின்னு. சரி எவ்வளோன்னாங்க, 150 கொடுங்க. இல்லை ஏன்னா எனக்கு அவ்வளோ தெரியாது, 150 கொடுங்க. அவங்க சொன்னாங்க முடியாது, அது கூட எங்களுக்கு கொடுக்க முடியப்போ எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டேன். 100 அப்படின்னா. ஓகே அப்படின்னு நான் உடனே எங்கள் அம்மா உள்ளே இருந்து உள்ளே கிரிஜா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட உடனே என்னென்னு டிஃபன் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கூடுன்னு சொல்லிட்டு உள்ளே நல்லா ரெண்டு திட்டு திட்டினாங்க. எதாவது உனக்கு அறிவு இருக்கா, அவள்கிட்ட ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லை, நீ தான் மூலதனம்னு சொல்கிறாங்க. 100 என்ன வச்சு நீ பண்ணுவேன், என்ன செய்வேன், அப்புறம் குடும்பமெல்லாம் வந்து இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில் வந்து அவங்கக்கிட்ட பேசினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை என்னோடய குருநாதர் அவர் சொன்னார், எனக்கு இப்போவே 50 ஆச்சுமா, நான் வந்து எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை இருந்தால் எப்படி வளர்த்து பெருமையாக நாளைக்கு வந்து உங்கள் பொண்ணுன்னு நீங்கள் சொல்லிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் அவளை வளர்ப்பேன், அவங்க ரொம்ப போல்டாக இருக்காங்க அதனால் அனுப்புங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறங்க ஒரு மாதிரியாக எங்கள் அம்மா கன்வின்ஸ் ஆகி சரி அனுப்புகிறேன், ஆனால் குடும்ப நலன் ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு இவ்வளோ பேரும் இதுவும் சேர்ந்தது என்னோடய குருநாதர் திரு வேதாந்தம்ஜி அவர்களுக்கு தான். அவருக்கு இன்றைக்கி 94 ஆகிறது. அவர் வந்து என்னை திருப்பி சிலையை வடிக்கிற மாதிரி தான் என்னை வடித்து ஒவ்வொரு இதுவும் சொல்லி கொடுத்து கட்டுப்பாடெல்லாம் விதிப்பார். நடா இவர் இப்படிலாம் சொல்கிறாரே நினச்சிப்பேன், ஆனால் அது எல்லாமே என்னுடைய நலனுக்காக இருந்தது. ஸோ இன்றைக்கு இவ்வளவு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு காரணம்னா, ஒன்று எனது தாயார், எனது குடும்பம்,

0: அதுக்கு மேல வந்து என்னோட குருநாதர் அவர்கள்.
1: மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஒரு குரு நமக்கு சரியா அமைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையில எந்த நிலைக்கும் போயிட முடியும், எந்த கஷ்டங்களையும் சமாளிச்சிடவும் முடியும்.
0: ஆமா, ரொம்ப நிச்சயம், அது உண்மையான வார்த்தை நீங்க சொல்றது.
1: 3 மாச கை குழந்தைன்னு சொல்றீங்க, அப்படி ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த சூழ்நிலையிலயும் துணிச்சலா ஒரு போல்டான டிசிஷன் எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா? அந்த முடிவை நீங்க அதுவும் அந்த காலத்துல எடுத்ததுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு இப்ப நெகிழ்ச்சியா இருக்கு கேட்கும் போது.
0: ஆமா, அப்ப எல்லாருமே என்ன திட்டாங்க, நிறைய பேர் அம்மாட்ட குழந்தைய கொண்டு விடுவியா இது பண்ணுவேன்னு. அப்ப எங்க அம்மா ஸ்டுட் பை மீ, இருக்கட்டும் அவ பண்ணணும்னு ஆசைப்படுறா பண்ணட்டும், நான் ஹெல்ப் பண்றதுல உங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. என் மகனும் சரி மகளும் சரி ரெண்டுமே நல்ல குழந்தைகள். நான் அவர்களுக்கு தான் ஐ ஓ மை திங் டு மை ஹஸ்பண்ட் அண்ட் மை சில்ட்ரன்.

0: ஒரு பள்ளியில போய் ஒரு ஆசிரியரா பணிபுரிஞ்சிட்டு வெளியில வர்றது சுலபம், ஆனா ஒரு பள்ளியை எடுத்து நடத்துறது, அங்க இருக்கிற மொத்த விஷயங்களையும் பாத்துக்கிறது அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய சவால் தான். கண்டிப்பா இந்த காலத்துல மட்டும் இல்ல, அந்த காலத்துல இருந்து சவால் தான். அப்போ நீங்க ஃபேஸ் பண்ண சவால்கள் என்ன, அதுல ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கா?
1: நிறைய இருக்கு,
0: எங்களுக்காக சொல்லலாமே சிலது.
1: ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றும் அதுக்கு எப்படிலாம் நான் வந்து பண்ணியிருப்பேன்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மாம்பழத்தில் வந்து பழைய மாம்பழத்தில் இருக்கு, போசல் காலனியில் நான் ஆரம்பித்தது

0: வந்து ஏழு குழந்தைகளோட எல்லைமன் கோயில் தெருவில் ஒரு ட்ரஸ்டி இடத்துல பால்வாடி கம் ஸ்மால் ஸ்கூல் இந்து வித்யாலயம் ஆரம்பித்தோம். முதல் ஏழு குழந்தைகளோட ஆரம்பித்தது. அந்த விஜயதசமிக்கே கிட்டத்தட்ட ஒரு 103 குழந்தைகள் சேர்ந்தாங்க. ஆச்சரியமாக இருந்தது, நல்லா எல்லாருக்கும் பிடிச்சது. இது சரி, வித்தின் 1 or 2 இயர்ஸில் 300-350 வந்து எடுத்தோம். அப்புறம் இது அத்தனை உண்டு இடத்துல வந்து ஒரு அது வந்து ஒரு 4-5 கிரவுண்டு இருக்கும். அவ்வளோதான். எப்படி என்ன பண்ணலான்ற பொழுது, அதாவது ஒரு ஏரியாவில் ஒரு சொசைட்டி இடத்த வாங்கி இது வீடுகள் கட்டும் பொழுது ஒரு 10 கிரவுண்டாவது மினிமம் வந்து காமன் பர்பஸ்க்குன்னு வைக்கணும். காமன் பர்பஸ்னாக்கா அது விளையாட இடமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை வேற ஏதானும் செய்கிற இந்த மாதிரி எல்லாருக்கும் பயன்படுகின்ற இடமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 10 கிரவுண்டு. இப்போ நாங்கள் கார்பரேஷனோட போய் கேட்டு சொசைட்டி பீப்புள்கிட்ட கேட்டு எல்லாம் அப்ளை பண்ணி அதெல்லாம் வாங்கி அதை இது பண்ணும்பொழுது கட்ட ஆரம்பிக்கும் போது டபால்னு பாட்டிட்டாங்க. எல்லாரும் எங்களை திருப்பி லாண்ட கொடுன்னு சொல்லி அந்த சொசைட்டி கேட்டு அது ஒரு பெரிய போராட்டமே நடந்து என்ன அப்புறம் என்னால் பில்டிங் கட்ட முடியாமல் நின்று போயிடுது. இந்த ஃபவுண்டேஷன் போட்டது அதுக்கு மேலே வெறும கூரையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் கூரையிலேயே குழந்தைகள் படித்தாங்க. கடைசியில் வந்து இங்கே கவர்னர்ஸ் ரூல் வந்தது. அப்போ அவர் அலெக்சாண்டர் இருந்தார், ஜிவி ராமகிருஷ்ணான்னு ஐஏஎஸ். அவங்களெல்லாம் நான் கையெடுத்து ஆயிலுக்கும் நான் கும்பிட வேண்டும். ஏன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டு எல்லாம் பண்ணி இது குழந்தைகள் எல்லாருமே மத்திய தரத்து குழந்தைகள். என்னோட பள்ளிக்கூடம் வந்து பணக்கார குழந்தைகளுக்காக இல்லை,
1: ஒரு தரமான கல்வியை குறைவான விலையில கொடுக்கணுன்ற முடிவில் தான் இந்த பள்ளி நீங்க ஆரம்பிச்சது.
0: அதுவும் மத்திய தரத்து குடும்பங்களுக்காக. அதனால இதை புரிஞ்சின்றார் திரு ஜிவி ராமகிருஷ்ணா. போய் எல்லாத்தையும் விவரமா சொன்னே அவர் வந்து அதை ஏற்பாடு பண்ணி பில்டிங் கட்டுறதுக்கும் லைசன்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாம் வந்து முறைப்படி பண்ணி இந்த பில்டிங் கட்டினது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்.
1: நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு அந்த பயணம் வந்து கண்ணு முன்னாடி தெரியுது. நிறைய சவால்களை கடந்துதான் நீங்க குழந்தைங்களுக்காக இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்கீங்க. நல்லாவே
0: அதே மாதிரி ஆதம்பாக்கத்துல வந்து ஜி கே ஷெட்டி இந்து வித்யாலயம் இருக்கு. அந்த லேண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியன் இந்த UNO-ல இருந்தார். ரொம்ப அருமையான அருமையான மனிதர்களை என் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். அவரோட மனசு வெள்ளை மனசு. அந்த லேண்ட் அப்படியே கிஃப்டா பண்ணிட்டார். ஸோ அதுலேயும் ரொம்ப அழகாக இந்த பில்டரோட ஒரு உதவியினால ஒரு நல்ல பெரிய பில்டிங் கட்டினோம். அந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் CBSE-ஆக இருந்து அப்புறம் பேரண்ட்ஸோட ரெக்வஸ்டுக்காக தமிழ்நாடு போர்டுக்கு மாற்றிட்டோம்.
1: ஒவ்வொரு பள்ளியுடைய கட்டிடத்தின் பின்னாலேயும் ஒரு பெரிய கதையே இருக்கு.
0: ஆமாம் ஆமாம், ஒரு ஒரு கதை உண்டு. அதெல்லாம் ரொம்ப விசித்திரமான அனுபவங்கள். விச்சா என்ஜாய்டிட்டோம் ராதர் தானே அதை ஒரு பிரச்சனையாக நான் எடுத்துக்கவே இல்லை. அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 7 பள்ளிக்கூடங்கள். ஒன்று வந்து நாகர்கோவில் டவுன்லேயே இருக்குது, இன்னொன்று வந்து அது ஹையர் செகண்டரி, இன்னொன்று வந்து டவுனில் இருக்கிறது வந்து நாகராஜா கோவில் கிட்டக்கே இருக்குது அது பக்கத்துலேயே. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம திருவாவூரை ஆதீனம் இருக்காங்க இல்லையா, நாங்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து எங்கே போகிறது விரிவாக்கத்துக்கு இல்லையன்ற பொழுது ஆதீனத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் இருந்தார். அப்போது நான் போய் சேர்ச்சி ராத்திரி 10 மணி அங்கே. அப்போ சொல்லிட்டாங்க சாமி வந்து மேலே கொன்று மேலே இருக்காங்க பிரார்த்தனையில் அவங்க வரப்போகுதுன்னு. 1 மணிக்கு கீழே இறங்கி வந்தார்
1: நடுராத்திரி.
0: ஆமாம், 1 மணிக்கு தான் கீழே இறங்கி வந்தார் அவர் தியானத்தில் இருந்ததுனால. வந்த உடனே இப்படி ஆஹா உங்களுக்காக தான் காத்துட்ருக்கேன், கொடுத்துடலாமே நீங்கள் பார்க்கலாமே செய்யலாமேன்னு 2 ஏக்கர் கொடுத்தாரு. ஏன்னா அப்படி தவிச்சுன்னு இருந்தபோது அந்த இடம் எங்களுக்கு கொடுத்து என்ன செய்வீங்க நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. இன்னும் வேண்டாம், எங்களுடைய முதல் ஆச்சாரியன் வந்து நமசிவாய மூர்த்திகள், அவர் பேர் உங்கள் ஸ்கூலுக்கு வைப்பேலான்னு. ஸோ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள் இந்து வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பேர். அது வந்து கிருஷ்ணன் கோவிலில் இருக்கு. அங்கேயே தக்கலையில் அதே மாதிரி தான் ஒரு இடம் வாங்கியிருந்தோம். நெல் இது பண்ணுவாங்களே அந்த இதில், அதுக்கு பக்கத்தில் அப்புறம் இடம் வாங்கி பெரிய அந்த NH ஹைவேல ஒரு பெரிய பள்ளிக்கூடம். அதுக்கு வந்து ஒரு டோனர் வந்து அவர் எனக்கு எப்படி பரிச்சயமானாருனாக்கா பிளட் டொனேஷன் பண்ணுவோம் நாங்கள் வருஷம் ரிப்பப்ளிக் டேக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேக்கும். அந்த இது பண்ண போது அந்த பிளட் இது போது அந்த பிளட்டுக்கு இருக்கவங்களுக்கு பிஸ்கட்டு இது அது எல்லாம் தர்றதுக்காக இவங்க இந்த கம்பெனி முன்னாடி வந்தது. அப்போ ஒரு வருடம் ஆச்சு, ரெண்டு வருடம் ஆச்சு. நான் அப்புறம் அந்த மிஸ்டர் சாரியை மீட் பண்ணேன். தக்கலையிலையும் ராதாகிருஷ்ணபுரத்துலேயும் இருக்கு ரெண்டு ஸ்கூலுக்கு, ஒரு ஸ்கூலுக்கு அவள் அம்மா பேர், இன்னொரு ஸ்கூலுக்கு அவள் அப்பா பேர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கோடிக்கு அவர் எங்களுக்கு கொடுத்துருப்பாரு. ரொம்ப அருமையான மனிதர். ஸோ அவங்க மனதிலையும் அந்த சமூக சிந்தனைகள் நிறைய இருக்கிறது.

0: வந்து சந்தோஷமா இருந்தது.
1: இப்ப வெளியில இருந்து நிறைய பேர் உங்க பள்ளிக்காக உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்க பள்ளிக்கூடத்திலே படிச்ச மாணவர்கள் பிற்காலத்துல உங்க பள்ளிக்கு உதவின சம்பவங்கள்லாம் இருக்கா?
0: ரெண்டு குழந்தைகளை பத்தி சொல்லணும். ஒரு குழந்தை வந்து ஹரிஷ் நந்தா, அவன் கோவிட் இதும்போது ஒரு 9 லட்சம் ரூபாய் ரொம்ப தவியா தவிச்ச போது அவன் எங்களுக்கு 9 லட்சம் ரூபாய் அப்படியே செக் எழுதி கொடுத்தான். இன்னொரு பையன் ராமநாதன், அந்த பையன் 11th and 12th தான் படிச்சான். அவனும் வந்து என்ன பண்ணுவான், தேடின்னு வந்து என் ஸ்கூல்ல படிச்சான். ரொம்ப அருமையான பையன். அவன் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக வருடத்திற்கு 3 லட்சம் ரூபாய் ஏழை குழந்தைகளோட ஃபீஸ் கட்ட முடியாத தவிக்கும் குழந்தைகளுக்காக வருஷா வருஷம் 3 லட்சம் கொடுக்குறான். 5 வருஷமாக கொடுத்துட்டுருக்கான். இதுக்கெல்லாம் முன்னோடியாக பினாய் குமார்னு ஒரு பையன், அவன் வந்து அதன் பக்கத்தில் படிச்சிருந்தான். நான் ஹிஸ்ட்ரி கிளாஸ் ரொம்ப இதுவாக எடுப்பேன் குழந்தைகளுக்கு உணர்வாக, அதனால் அவன் போய் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிட்டான். நான் எதை வந்து ஆசைப்பட்டேனோ அது அந்த பையன் பண்ணான். அப்போ வந்து எனக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி ஆர்டர் வந்தது. மணி ஆர்டர்ல 150 ரூபாய் குருதட்சணைன்னு வந்தது. அதுல எழுதியிருந்தான் அந்த பையன், அந்த காலத்துல மணி ஆர்டர்ல எழுத முடியும் தெரியுமா? அந்த மணி ஆர்டர் இப்ப எல்லாம் இல்ல. அது அந்த மணி ஆர்டர்ல என்ன எழுதியிருந்தான்னா வந்து, டியர் மேடம், ஐ கேம் டு மீட் யூ 3 times. அன்பார்ச்சுனேட்லி ஐ குட் நாட் மீட் யூ. ஐ ஃபெல்ட் வெரி பேட் அபவுட் திஸ் பட் ஐ எம் சென்டிங் திஸ் 150 rupees ஆஸ் மை குருதட்சணா. த வே யூ டாட் ஹிஸ்டரி and made me to join military after 12th standard அப்படினு சொல்லிட்டு, your signature in this will be my autograph அப்படினு சொன்னா, என் கண்ணில் தண்ணியே வந்துடுது அந்த குழந்தை எழுதினதை பார்த்து. என்ன அது புதிய அனுபவம் எனக்கு. அப்போ இதெல்லாம் வந்து மிச்சம் பசங்களோட ஷேர் பண்ண போது, எங்கள் ஸ்கூலில் வந்து 6, 7, 8 பசங்களுக்கெல்லாம் கேம்ப் நடத்துவோம். 3 நாள் 4 நாள் கேம்ப், எப்படி அவர்களே இருந்துக்கணும், எப்படி அவர்களே செஞ்சுக்கணும், எப்படி தூய்மையாக இருக்கணும் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அப்போ அந்த கேம்ப்ல சொன்ன உடனே பசங்களாம் சொன்ன, நாங்களும் பெரியவர்களாய் சம்பாதிக்கிறச்சே கொடுப்போம் மேடம்னு. அது இன்று வரைக்கும் என் குழந்தைகள் கடைபிடிக்கிறார்கள். ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் அவங்க தான் வந்து குடியேற்றுவாங்க, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த பணம் வந்து அலுமினி ஃபண்டுன்னு போகும். அதுலேருந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் பணம் கட்டுறதுக்கு எல்லாம்.
1: அதாவது படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, படிப்பை தாண்டி சமூக சேவைன்னு ஒரு விஷயம் இருக்குன்றத மாணவ பருவத்திலேயே அவங்களுடைய மனசுல நீங்க ஆழமா பதிய வச்சிருக்கீங்க. அதன் காரணமா ஒருத்தர் போய் மிலிட்டரியிலையும் ஜாயின் பண்ணிருக்காருன்னு சொல்றீங்க, கேட்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம்.
2: இதுவரை ஆசிரியரும் முதுபெரும் கல்வியாளருமான முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: குட்டீஸ், ஸ்கூல் பசங்க, காலேஜ் போறவங்க, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க, தாத்தாஸ், பாட்டிஸ், இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கும்னா அது உடல் நல சார்ந்த விஷயங்கள் தான் இல்லையா?
6: நீங்க வில்லாதி வில்லனா இருக்கலாம், அசகாய சூரனா இருக்கலாம், இல்ல வீராதி வீரனா கூட இருக்கலாம். ஆனா உடல் நலம் மட்டும் இல்லனா வாழ்க்கையில சந்தோஷம் துளியும் இருக்காது.
5: 1 ரூபாய் கூட செலவு இல்லாம உடல்நல சார்ந்த தகவல்களை மருத்துவர்கள் நிபுணர்கள் மூலமா தெரிஞ்சுக்க கேளுங்க.
6: உங்க அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில ஹலோ டாக்டர் திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3-2 கேட்கலாம்.
7: இன்று பிற்பகல் 3-2 மூளை கட்டி விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆர் தீபக் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இன்று பிற்பகல் 3-2 101.4 சென்னை FM ரெயின்போவில் ஹலோ டாக்டர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலி இடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமைமிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936 ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆம் ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை

0: மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்லக்கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பெரியர்களுக்கு ஒரு இசைக்களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் கூறியுள்ளார்.
2: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ், 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் உங்களுக்கு ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு. மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணோம்.
1: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதே போன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது.

0: இருந்தது. இந்தியா முதல் இன்னிங் ஸ்கோர் 564 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
5: இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
6: எண்ணெய் வித்து பயிர்கள் ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல மதிப்பு கூட்டி விற்பனை பண்றப்ப சந்தை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் அதிக விலைக்கு விற்கலாம். உள்நாட்டு சந்தை, அதுல வந்து கிராம சந்தைகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அப்புறம் ஒழுங்குமுறை சந்தைகள், கூட்டுறவு மார்க்கெட்டிங், அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், இது வந்து விற்பனை முறைகள்.
5: எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31
7: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
7: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
5: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 முதல் 9:15 கேட்டு மகிழலாம்.
1: 100.1 சென்னை FM கோல்டில் மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் பங்கேற்று வீரதீர செயலுக்கான விருதுகள் மற்றும் சிறப்பு சேவை விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்வு 100.1 சென்னை FM கோல்டில் மாலை 5 மணிக்கு இடம்பெறும். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

நேரம் 2:15. ஆகாஷ்வாணி திரைகணம் கேட்கலாம். 2:40 வரை ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியுள்ள பாடல் முதலில் படம் தாண்டவம்.

0: ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் ஹரிஹரன் பாடிய பாடல்.

நேரம் 2:26, 10:00. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் குழுவினர் பாடியுள்ள பாடல் படம் விண்ணை தாண்டி வருவாயா.

0: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
0: தேங்க்ஸ் பா.
3: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
4: விஜய் பிரகாஷ் சின்மயி சுவி பாடியுள்ள பாடல் படம் நண்பன்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கேட்கலாம். கற்பிப்பவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். மாணவி சௌமியா ரமாகாந்த் வர்மா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே சௌமியா. இன்று நாம் பித்தி ந பித்திகா ஷோர்பா என்ற புத்தகத்திலிருந்து கப்பூ கி ஹவாயி யாத்ரா என்ற கதையை படிக்கலாம். கப்பூ கி ஹவாயி யாத்ரா, இதன் பொருள் கப்புவின் வான்வெளி பயணம். சௌமியா கதையை படி.
1: ஓஃப், இஸ் லட்கே நே தோ நாக் மே தம் கர் ரகா ஹை, கப்பூ கி பிதாஜி நே ஜோர் சே கஹா.
2: ஹா, இந்த பையன் மிகவும் தொல்லை செய்கிறான் என்று கப்புவின் தந்தை உரக்க சொன்னார். லடுக்க

0: பெண்பால் லடுக்கி. பிதாஜி பெண்பால் மாதாஜி. நாக் மே தம் கர்னா, தொல்லை செய்தல்.
1: வே கப்பு கி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் தேக் ரஹே தே.
0: அவர் கப்புவின் மதிப்பெண் சான்றிதழ் பார்த்து கொண்டிருந்தார்.
1: பாஞ்சவி கக்ஷா மே பட் ரஹே கப்பு கோ அர்த்தவார்ஷிக் பரீட்சா மே தோ விஷயோ மே பஹுத் கம் நம்பர் மிலே தே.
0: ஐந்தாம் வகுப்பில் படிக்கும் கப்புவிற்கு அரையாண்டு தேர்வில் இரண்டு பாடப்பிரிவுகளில் மிக குறைந்த மதிப்பெண்கள் கிடைத்திருந்தன. அர்த்தவார்ஷிக், அரையாண்டு.
1: பிதாஜி நே ஃபிர் ஊச்சி ஆவாஸ் மே கஹா, படனா லிக்னா குச் நஹீ, பஸ் தின் பர் உச்சல் கூத் ஔர் ஷைத்தானி மே ஹி லகா ரஹதா ஹை.
0: தந்தை பிறகு உரத்த குரலில், படிப்பது எழுதுவது என்று எதுவும் இல்லை, நாள் முழுவதும் குதித்து ஆட்டம் போடுவது, குறும்புத்தனம் செய்வது என்று இருக்கிறான். உச்சல் கூத் கர்னா, குதித்து ஆட்டம் போடுதல்.
1: வே கப்பு கு பஹலே பி கை பார் சம்ஜா சுகே தே.
0: அவர் முதலிலேயே கப்புவிற்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கிறார். பஹலே முதலில், கை பார் பலமுறை.
1: உன்னோனே கை உதாரண் தேக்கர் படாய் கா மஹத்வ சம்ஜாயா தா.
0: அவர் பல எடுத்துக்காட்டுகளுடன் படிப்பின் மகத்துவத்தை புரிய வைத்திருக்கிறார்.
1: லேக்கின் கப்பு கி திமாக் மே தோ ஜேசே ஹர் சமய் நயி நயி ஷராரதே ஹி பைதா ஹோதி ரஹதி.
0: ஆனால் கப்புவின் புத்தியில் ஒவ்வொரு சமயமும் புது புது குறும்புத்தனங்கள் தான் உதித்துக் கொண்டிருந்தது. திமாக் புத்தி, ஷராரத் குறும்புத்தனம்.
1: உசே ஸ்கூல் மே படாய ஜா ரஹே விஷயோ கி வஜய் கும்னே ஃபிர்னே ஔர் நயி நயி கார்நாமே கர்னே மே மஜா ஆதா.
0: அவனுக்கு பள்ளியில் கற்றுக் கொடுத்த விஷயங்களை விட சுற்றித் திரிதலிலும் புது புது குறும்புத்தனம் செய்வதிலும் தான் மகிழ்ச்சி கிடைத்தது. கும்னே ஃபிர்னே சுற்றித் திரிதல்.
1: வா அக்சர் ஸ்கூல் சே சீதே கர் லோட்னே கி ஜகா நய நய ராஸ்தோ ஔர் பக்டண்டியோ பர் நிகல் படதா.
0: அவன் அடிக்கடி பள்ளியிலிருந்து நேராக திரும்பி வரும்போது புது புது வழிகள் மற்றும் குறுக்கு சந்துகளில் புகுந்து வருவான். அக்சர் அடிக்கடி, ராஸ்தா சாலை, பக்டண்டியா குறுக்கு சந்துகள்.
1: காஃபி தேர் டஹல்தா ரஹதா ஃபிர் கர் லோட்தா.
0: நீண்ட நேரம் உலவி விட்டு பிறகு வீடு திரும்புவான். டஹல்னா உலவுதல்.
1: உசே ஊச்சே நீச்சே ராஸ்தோ பஹாடியோ ஔர் ஜர்னோ கி சேர் கர்னே மே ஜோ ஆனந்த் ஆதா.
0: உயர்ந்து தாழ்ந்திருக்கும் தெருக்கள், மலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் உலவுவதில் இருக்கும் ஆனந்தம். பஹாடியோ மலைகள், ஜர்னோ நீர்வீழ்ச்சிகள்.
1: இஸ்லே வ ஸ்கூல் சே கர் கி சோட்டி சி தூரி கோ கூம் ஃபிர் கர் லம்பி ஔர் ரோஜிக் பனாதா.
0: இதனால் அவன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வரும் குறைந்த தூரத்தை கூட சுற்றி வளைத்து நீண்ட தூரமானதாகவும் உற்சாகம் அளிப்பதாகவும் மாற்றி வந்தான்.
1: ஆஜ் பி தேர் தக் கும்னே கே பாத் ஜப் கப்பு கர் லோட்டா தோ சாஞ்ச் டல் சுக்கி தி.
0: இன்று கூட நீண்ட நேரம் சுற்றித் திரிந்துவிட்டு கப்பு வீட்டிற்கு வரும்பொழுது பொழுது சாய்ந்து விட்டிருந்தது.
1: பிதாஜி உஸ்கா இன்தஜார் கர் ரஹே தே.
0: தந்தை அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்.
1: கப்பு குச் சக்பகாயா.
0: கப்பு கொஞ்சம் நடுங்கலானான்.
1: வா சமஜ் கயா தா கி பிதாஜி நே உஸ்கி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் பட் லி ஹை.
0: அவனுக்கு புரிந்தது, தந்தை அவனது மதிப்பெண் சான்றிதழை பார்த்து விட்டார் என்று. சமஜ்னா புரிந்து கொள்ளுதல்.
1: அப் தோ டாட் கானே கி சிவாய் கோய் சாரா நஹி தா.
0: இப்பொழுது திட்டு வாங்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. டாண்ட் திட்டு.
1: கப்பு நே சுப் சாப் சர் ஜுகாகர் பிதாஜி கா குஸ்ஸா ஜேல் லியா.
0: கப்பு அமைதியாக தலை குனிந்தபடி தந்தையின் கோபத்தை பொறுத்து கொண்டான். ஜெயில் லேனா பொறுத்து கொள்ளுதல்.
1: பிதாஜி கி அதாலத் சே சுட்டி மில்தே ஹி வஹ தோட்கர் அப்னே கம்ரே மே குஸ் கயா.
0: தந்தையின் நீதிமன்றத்திலிருந்து விடுதலை கிடைத்தவுடன் அவன் ஓடி சென்று தன்னுடைய அறைக்குள் புகுந்து கொண்டான். அதாலத் நீதிமன்றம்.
1: வஹ சமஜ் நஹி பா ரஹா தா கி ஆகிர் உஸ்கே கூம்னே ஃபிர்னே சே பிதாஜி நாராஸ் கியூ ஹோதே ஹை.
0: அவனுக்கு புரியவில்லை, முடிவாக அவனுடைய தந்தை இந்த சுற்றித் திரியும் பழக்கத்தினால் ஏன் கடிந்து கொள்கிறார். நாராஜ் கடிந்து கொள்ளுதல்.
1: உஸ்னே ஸ்கூல் கி கிதாப் மே படா தா கி வாஸ்கோடி காமா கோ பி கும்னே ஔர் நயி நயி ஜகா கோஜ்னே கா ஷௌக் தா.
0: அவன் பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தில் வாஸ்கோட காமாவிற்கு சுற்றித் திரிந்து புது புது இடங்களை கண்டுபிடிப்பது பொழுதுபோக்காக இருந்தது என்று படித்திருக்கிறான். கோஜ்னா கண்டுபிடிப்பது, ஷௌக் பொழுதுபோக்கு.
1: அப்னே ஷௌக் கே காரண் ஹி தோ வோ பிரசித்த ஹுவா.
0: தன்னுடைய பொழுதுபோக்கின் காரணமாகவே அவர் புகழ் பெற்றார்.
1: கியா பதா ஏக் தின் வஹ பி கும்தே கும்தே கோய் நயி ஔர் அன்தேகி ஜகா கோஜ் நிகாலே.
0: யாருக்கு தெரியும், ஒரு நாள் இப்படி சுற்றித் திரிந்து ஏதாவது புதிய மற்றும் புறக்கணிக்கப்பட்ட இடத்தை கண்டுபிடிக்கலாம்
1: ஔர் சன்சார் மே பிரசித்த ஹோ ஜாய்,
0: மேலும் உலகத்தில் புகழ் பெறலாம்.
1: லேக்கின் கப்பு கி இன் பாத்தோ கோ கோய் நஹி சமஜ்தா தா.
0: ஆனால் கப்புவின் இந்த வார்த்தைகளை யாரும் புரிந்து கொள்வதில்லை.
1: உஸ்னே மன் ஹி மன் தய கயா கி கோய் சாஹே ஜோ சம்ஜே வஹ அப்னே இஸ் குமக்கடி கே ஷௌக் கோ நஹி சோடேகா.
0: அவன் மனதிற்குள் உறுதி கொண்டான், யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும், தன்னுடைய இந்த சுற்றித் திரியும் பொழுதுபோக்கினை விடப்போவதில்லை. மன்ஹி மன் மனதிற்குள், தைகர்னா உறுதி கொள்ளுதல்.
1: அக்லே தின் ரவிவார் தா
0: மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. ரவிவார் ஞாயிற்றுக்கிழமை.
1: கப்பு கே கர் மே சபி ஆராம் சே சோ ரஹே தே.
0: கப்புவின் வீட்டில் அனைவரும் ஓய்வாக உறங்கிக் கொண்டிருந்தனர். சபி அனைவரும், ஆராம் ஓய்வு.
1: மகர் கப்பு அப்னே கூம்னே கே

0: கார்யக்ரம் பர் சுபஹ் சுபஹ் ஹி நிகல் படா.
1: ஆனால் கப்பு தன்னுடைய ஊர் சுற்றும் நிகழ்ச்சிக்காக அதிகாலையிலேயே புறப்பட்டு விட்டான். காரியக்ரம் நிகழ்ச்சி, நிகல்னா புறப்படுதல்.
0: உஸ்னே தான் ரகா தா கி ஆஜ் ஜங்கல் கி தரஃப் கே ராஸ்தே பர் சேர் கரேகா.
1: அவன் இன்று காட்டு பக்கமாக செல்லும் வழியில் உலவுவதாக தீர்மானித்திருந்தான். தான் ரக்னா, தீர்மானம் செய்தல்.
0: வஹா விரக்ஷோ பர் தரஹ தரஹ கே ரங் பிரங்கே பக்ஷியோ கே ஜுண்ட் ஜெஸே கப்பு கே ஸ்வாகத் மே ஹி பைட்டே ஹோங்கே.
1: அங்கு மரங்களில் வகை வகையான வண்ணமயமான பறவை கூட்டம் கப்புவை வரவேற்பதற்காகவே அமர்ந்திருப்பது போல் இருந்தது. ரங் பிரங்கே வண்ணமயமான பக்ஷியோ பறவைகள்,
0: ஹிரன் ஆர் கர்கோஷ் பி திகேங்கே
1: மான் மற்றும் முயலும் காணப்பட்டது. ஹிரன் மான், கர்கோஷ் முயல், திக்னா காணப்படுதல்.
0: வாஹ் கித்னா மஜா ஆயேகா.
1: ஆஹா எவ்வளவு ஆனந்தம், மஜானா ஆனந்தம் அடைதல்.
0: வாஹ் பஹலி பார் இஸ் நயே ராஸ்தே பர் சல் ரஹா தா.
1: அவன் முதன்முறையாக இந்த புதிய பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். பஹலி பார் முதன்முறை.
0: ரொமான்ச் ஆர் குஷி கே காரண் உஸ்கே பேருமே ஜெஸே பங்க் லக் கயே தே.
1: உற்சாகமான மற்றும் மகிழ்ச்சியான காரணத்தால் அவனுக்கு கால்களில் இறக்கை கட்டியது போல் இருந்தது.
0: ஆனந்த் பனான் மே வஹ ஜங்கல் கே பீச்சோ பீச் பஹஞ்ச் கயா தா.
1: இந்த அவசரத்தில் அவன் காட்டின் மையப்பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டான். பஹுஞ்ச்னா சேருதல்.
0: வஹா கே சுந்தர் திருஷ்யோ கோ தேக் கர் கப்பு குச் தேர் கே லியே அப்னே ஆப் கோ பூல் கயா.
1: அந்த அழகான காட்சிகளை பார்த்து கப்பு சிறிது நேரம் தன்னைத்தானே மறந்து விட்டான். திருஷ்யோ காட்சிகள்.
0: வஹ அபலக் ஹிரணோ கோ குலாஞ்சே பர்தே பக்ஷியோ கோ கல்ரவ் கர்தே தேக் ரஹா தா.
1: மான்கள் துள்ளி குதித்து ஓடுவதையும் பறவைகள் இங்கும் அங்கும் பறப்பதையும் பார்த்து கொண்டிருந்தான்.
0: பந்தரோ கி உச்சல் கூத் தேக் கர் தோ வஹ ஹஸ் ஹஸ் கர் தோஹரா கயா.
1: குரங்குகளின் குதியாட்டத்தை கண்டு சிரித்து கொண்டிருந்தான்.
0: அபி வஹ பிரகிருதி கே இஸ் லுபாவ்னே ரூப் கா ஆனந்த் உடாய் ரஹா தா.
1: இவ்வாறாக இந்த இயற்கையின் மதிமயங்கக்கூடிய காட்சிகளில் மகிழ்ந்திருந்தான். பிரகிருதி இயற்கை.
0: கி உஸ்கே கானோ மே ஆவாஸ் ஆய் பச்சா கியா டூண்ட் ரஹே ஹோ உஸ் ஜங்கல் மே.
1: அவனுடைய காதுகளில் குழந்தாய் இந்த காட்டில் என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது. டூண்ட்னா தேடுதல்.
0: கப்பு நே கூம் கர் தேகா.
1: கப்பு சுற்றி பார்த்தான்.
0: உஸ்கே டீக் பீச்சே ஏக் சாது கடா தா.
1: அவனுக்கு பின்னால் ஒரு துறவி நின்று இருந்தார். சாது துறவி.
0: லம்பே பால் ஆர் கனி தாடி பகவா வஸ்திர ஆர் மாதே பர் திலக் லகாய் வ சாது கப்பு கோ படே ஸ்னேஹ ஸே தேக் ரஹா தா.
1: நீள் முடியுடனும் அடர்ந்த தாடியுடனும் காவியுடையும் நெற்றியில் திலகமும் அணிந்து ஒரு துறவி அவனை அன்புடன் பார்த்து கொண்டிருந்தார். ஸ்னேஹ் பாவ்சே அன்புடன்.
0: கஹோ பேட்டா யஹா க்யா கர் ரஹே ஹோ சாது நே கஹா.
1: சொல் மகனே இங்கு என்ன செய்கிறாய் என்று துறவி கேட்டார்.
0: கும்னே ஆயா ஹூ மஹாராஜ்.
1: உலவுவதற்காக வந்திருக்கிறேன் ஐயா.
0: முஜே சேர் கர்னே கா பஹத் ஷௌக் ஹை.
1: எனக்கு உலவுதல் மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு.
0: லேகின் ஆப் யஹா க்யா கர் ரஹே ஹை.
1: ஆனால் தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்?
0: கப்பு நே சாது ஸே பூச்சா
1: என்று கப்பு துறவியுடன் கேட்டான். பூச்சனா கேட்பது.
0: ஹம் சன்னியாசியோ கோ ஏகாந்த் அச்சா லக்தா ஹை பேட்டா.
1: என்னை போன்ற துறவிகளுக்கு தனிமை பிடிக்கும் மகனே. சன்னியாசியோ துறவிகள், ஏகாந்த் தனிமை.
0: யஹா தியான் லகானே ஆயா ஹூ.
1: இங்கு தியானம் செய்வதற்காக வந்தேன்.
0: லக்தா ஹை தும்கோ சேர் சப்பாட்டே கா பஹத் ஷௌக் ஹை.
1: உனக்கு சுற்றித் திரிவது மிகவும் பிடித்த விஷயம் போல இருக்கிறது.
0: தபி இஸ் கனே ஜங்கல் மே அகேலே ஹி நிடர்தா ஸே கும் ரஹே ஹோ.
1: இப்பொழுது இந்த அடர்ந்த வனத்தில் தனியாக பயமின்றி திரிந்து கொண்டிருக்கிறாய். கனே ஜங்கல் அடர்ந்த காடு, அகேலே தனியாக, நிடர் பயமின்றி.
0: கப்பு நே சாது ஸே கூல்கர் பாத் கர்தே ஹுயே உன்னே பதாயா கி வஹ தோ நயே நயே ஷஹரோ மே பி அகேலே ஜா சக்தா ஹை.
1: கப்பு துறவியிடம் வெளிப்படையாக பேசிக்கொண்டே அவனுக்கு புதிய புதிய நகரங்களில் கூட தனியாக போக முடியும் என்று சொன்னான்.
0: மகர் மாதா பிதா உசே ஜானே நஹி தேதே.
1: ஆனால் தாய் தந்தை அவனை போக விடுவதில்லை.
0: கேதே ஹை வே அபி பஹத் சோட்டா ஹை.
1: அவன் மிகவும் சிறியவன் என்று சொல்கிறார்கள்.
0: உசே சிர்ஃப் படாய் லிகாய் கர்னி சாஹியே.
1: அவன் எழுத படிக்க மட்டும் செய்தால் போதும்.
0: கப்பு கி மீட்டி மீட்டி பாத்தோ நே சாது கோ பிரசன்ன கர் தியா.
1: கப்புவின் இனிமையான பேச்சுக்கள் துறவிக்கு மகிழ்ச்சியை அளித்தது.
0: உஸ்னே கப்பு கோ அப்னி ஜோலி மே ஸே நிகால் கர் ஏக் சோட்டா சிக்னா சஃபேத் பத்தர் தியா.
1: அவர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு சிறிய மென்மையான வெண்மையான கல் ஒன்றை கொடுத்தார். ஜோலி பை, பத்தர் கல்.
0: ஆர் கஹா யஹ பத்தர் ஜாதுயி ஹை.
1: இந்த கல் மந்திர சக்தி வாய்ந்தது என்றும் கூறினார். ஜாதுயி மந்திர சக்தி.
0: இஸ்ஸே தும் ஜோ குச் மாங்கோகே தும்ஹே மில் ஜாயேகா.
1: இதனிடம் நீ எதை கேட்டாலும் உனக்கு கிடைத்துவிடும். மாங்கனா கேட்பது, மில்னா கிடைப்பது.
0: பஸ் இஸ்ஸே அப்னே தாயே ஹாத் கி முட்டி மே ரக்கர் ஆக்கே

0: बंद कर मन में जो भी कामना करोगे तुरंत पूरी हो जाएगी।
1: இதை உன்னுடைய வலது உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி மனதில் ஏதாவது நினைத்தால் உடனே நிறைவேறிவிடும். முட்டி உள்ளங்கை காம்னா விருப்பம் துரந்த் உடனடியாக பூரி ஹோனா நிறைவேறுதல்.
0: இத்தனா தியான் ரக்னா கி ஐசி கோய் காம்னா நஹி கர்னா ஜிஸ்ஸே கிசி கா நுக்சான் ஹோ.
1: உன்னுடைய ஆசைகள் மூலம் யாருக்கும் இழப்பு ஏற்படக்கூடாது என்பதை கவனம் வைத்துக்கொள் என்றும் அறிவுறுத்தினார். தியான் ரக்னா கவனத்தில் கொள்ளுதல்.
0: சாது சே ஜாதுவி பத்தர் பிராப்த் கர் கப்பு குஷி குஷி கர் லோட்டாயா.
1: துறவியிடமிருந்து மந்திரக்கல்லை பெற்றுக் கொண்ட கப்பு மகிழ்ச்சியாக வீடு திரும்பினான். பிராப்த கர்னா பெற்றுக் கொள்ளுதல்.
0: பிதாஜி கோ யஹ தேக் கர் குஷி ஹுய் கி கப்பு ஆஜ் ஸ்கூல் கி சுட்டி ஹோனே கே பாத் பி ஜல்தி உட்கர் சேர் கர் ஆயா ஹை.
1: தந்தைக்கு இதை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தது. கப்பு பள்ளி விடுமுறை நாளிலும் சீக்கிரம் எழுந்து உலவி விட்டு வருவதை பார்த்து
0: கப்பு வி பஹத் குஷ் தா.
1: கப்பவும் மகிழ்ச்சியாக இருந்தான்.
0: उसे जादुई पत्थर जो मिल गया था
1: அவனுக்கு மந்திர கல் கிடைத்திருந்தது.
0: अब उसकी हर मुराद पूरी होगी.
1: இப்பொழுது அவனுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஈடேறும். முராத் எண்ணம் பூரி ஹோனா நிறைவேறுதல்.
0: नाश्ते के बाद गप्पू अपने कमरे में गया.
1: காலை உணவிற்கு பிறகு கப்பு தன்னுடைய அறைக்கு சென்றான். கமரா அறை.
0: और जेब से साधु का दिया पत्थर निकाल कर दाएं हाथ की मुट्ठी में बंद कर लिया.
1: சட்டை பையிலிருந்து துறவி கொடுத்த மந்திர கல்லை எடுத்து வலது உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டான்.
0: फिर आंखें मीच कर उसने मांगा कि स्कूल से मिला सारा होमवर्क हो जाए.
1: பிறகு கண்களை மூடிக்கொண்டு பள்ளியில் கொடுத்த அனைத்து வீட்டுப்பாடங்களும் முடிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சாரா அனைத்து.
0: वैसा ही हुआ.
1: அப்படியே ஆனது.
0: हर विषय की कॉपियों में होमवर्க் पूरा हो गया.
1: ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கான நோட்டு புத்தகங்களிலும் வீட்டுப்பாடம் முடிக்கப்பட்டிருந்தது. விஷய் பாடப்பிரிவு.
0: गप्पू खुशी से उछल पड़ा.
1: गप्पू ஆனந்தத்தில் குதித்தான். उछल पड़ना துள்ளி குதித்தல்.
0: वाह अब तो होमवर्क पूरा करने का सरदर्द हमेशा के लिए खत्म हो गया.
1: हबाडा இப்பொழுது வீட்டு பாடம் செய்து முடிக்கும் தலைவலி ஒருபோதும் இல்லை. சர்தர்த் தலைவலி.
0: கப்பூ के लिए वह जादुई पत्थर जैसे अलादीन का चिराग ही था.
1: கப்புவிற்கு அந்த மந்திரக்கல் அலாவுதீனின் அற்புத விளக்கு போன்று இருந்தது.
0: अब इसे क्या मांगा जाए.
1: இப்பொழுது இதனிடம் என்ன கேட்கலாம்.
0: கப்பூ सोच ही रहा था कि पिताजी ने उसे आवाज लगाई.
1: கப்பூ யோசித்துக் கொண்டிருக்கும் போது தந்தையின் குரல் கேட்டது.
0: गप्पू ने पत्थर को संभाल कर अपनी मेज के दराज में रख दिया.
1: गप्पू கல்லை பத்திரமாக தன்னுடைய மேஜையின் இழுப்பறையில் வைத்தான்.
0: अपने कमरे से बाहर आकर देखा कि पिताजी कहीं जाने को तैयार खड़े हैं.
1: தன்னுடைய அறையில் இருந்து வெளியில் வந்து பார்த்தான். தந்தை எங்கோ வெளியில் செல்வதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தார்.
0: पिताजी गप्पू से बोले.
1: தந்தை गप्पूவிடம் சொன்னார்.
0: बेटा मैं दो दिन के लिए काम से बाहर जा रहा हूँ.
1: மகனே நான் இரண்டு நாட்கள் வேலையாக வெளியில் செல்கிறேன்.
0: समय पर स्कूल जाना और वहाँ से सीधे घर लौटना.
1: நேரத்திற்கு பள்ளிக்கு சென்று பிறகு நேராக வீட்டிற்கு திரும்ப வேண்டும்.
0: आने के बाद मैं तुम्हारे बारे में कोई शिकायत नहीं सुनना चाहता. ठीक है.
1: வந்த பிறகு உன்னை பற்றி புகார் எதுவும் கேட்க கூடாது. சரியா.
2: சரி சௌமியா. இந்த கதையை இங்கேயே நிறுத்தி கொள்வோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
0: धन्यवाद जी.
3: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தவர் லக்ஷ்மி சம்பத் அவர்கள். மாணவி சௌமியா ரமாகாந்த் வர்மா.
4: இலக்கியம் பேசுவோம்.
5: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
6: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
7: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
8: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
9: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
10: கவிஞனா ஒரு கதை எழுதுகிற போது அதுல ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
3: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளி அன்றும் முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும். ஒவ்வொரு வெள்ளி அன்றும் முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 11 சென்டிமீட்டர், நாலுமுக்கு 10 சென்டிமீட்டர், காக்காச்சி 9 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பாசி மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு

வால்பாறை, சின்கொனா, சித்தாறு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பேச்சிப்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, பாலமூர், கொட்டாரம், களியல், குண்டார் அணை, கொடுமுடியாறு அணை, திருநெல்வேலி, புத்தன் அணை, திற்பரப்பு, சிவலோகம், அடவி நயினார் கோவில் அணை, அடையாமடை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, முள்ளங்கினா விளை, பாபநாசம், நெய்யூர், சூரலக்கோடு, கொளச்சல், மாம்பழுத்துறையாறு, ஆனைக்கிடங்கு, மயிலாடி, கன்னியாகுமரி, சேர்வலாறு அணை, பெரியாறு, கோழிப்போர்விலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செங்கோட்டை, திருத்துறைப்பூண்டி, பூதப்பாண்டி, திருப்பதி சாரம், திருப்பூண்டி, தக்கலை, ஆரல்வாய்மொழி, ஒரத்தநாடு, நாகர்கோவில், குழித்துறை, முக்கூடல் அணை, குருந்தன்கோடு, இரண்யேல், மணிமுத்தாறு, தேக்கடி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கந்தர்வக்கோட்டை, கன்னிமார், கடனா அணை, வெட்டிக்காடு, தலைஞாயிறு, ராதாபுரம், கிருஷ்ணகிரி, பொள்ளாச்சி, தேவாலா, விண்ட்வர்த், கருப்பாநதி அணை, கன்னடியான் அணைக்கட்டு, தென்காசி, சிறுவாணி அடிவாரம், ஹோசூர், ராமநதி அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.7 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கடலூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல், நாகப்பட்டினம், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை தருமபுரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. சில இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கும் வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் இருக்கும். சில இடங்களில் மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 21.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 3 மணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. நேரம் 5:29:10. குரளமுதம்

0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
1: மிகழ்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகழ்மேவல் இன்னா அறிவினவர்.
0: முரண்பாட்டை விரும்பி மேற்கொள்ளுகிற தீய அறிவு உடையவர்கள் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை அறிய மாட்டார்கள். குறள் எண் 857 அதிகாரம் இகல்.
2: இசையோடு பொருளோடு குறளமுதம் பருகி மகிழ்ந்தோம். நேரம் 5:30. இப்பொழுது கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிதித்துறையில் மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த நேர்காணல் இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார் பட்டய கணக்காளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளது. அனைத்து துறைகளிலும் பல சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டுள்ளது. குறிப்பா நிதித்துறையில மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமா நாம பல்வேறு துறைகளில் பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம், மாற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிதித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் அந்த துறைக்கு மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளின் வளர்ச்சிக்கு காரணமாகவும் அடிப்படையாகவும் அமைந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த நிதித்துறையில கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான மாற்றங்கள் சீர்திருத்த நடவடிக்கை என்ன சார்?
5: முதல்ல ஆதார் கார்டை எடுத்துக்கலாம். ஆதார் கார்டு இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஓட்டுநர் உரிமம் நம்ம அல்லது பேன்னு சொல்லக்கூடிய வருமான வரித்துறையின் நிரந்தர கணக்கு எண், பள்ளிக்கூடத்தில் +2 முடித்தது அல்லது SSLC முடித்த சான்றிதழ், இப்படி ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கும். அனைவருக்கும் பொதுவான ஒன்று என்று ஆதார் கார்டு கொண்டு வரப்பட்டது. அதில் அனைத்து நபர்களுக்கும் ஒரு பிரத்யேக எண் கொடுக்கப்பட்டது. பொருளாதாரத்தில் அடிப்படையே பணம் தான், நிதி தான் அடிப்படை. அந்த நிதி நேரடியாக பணமாக தெரியலாம் அல்லது பண்டமாற்று முறையாகவும் இருக்கலாம். இப்போ கிராமப்புறத்தில் ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டையை கொடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து பசும்பாலை வாங்கி கொண்டால் அதுவும் பொருளாதாரம்தான். அங்கே பணம் இன்வால்வ் ஆகலை, ஆனால் பண பரிவர்த்தனை மறைமுகமாக பண்டமாற்று முறையாக நடந்திருக்கிறது. அப்ப பொருளாதாரத்தில் அடிப்படைங்கிறதே பணம் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம்.

0: இதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆதார். ஆதார் வந்தபொழுது ஒரு நபரனுடைய தனிப்பட்ட விவரங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு தெரிய வேண்டும் என்பதற்கு சில கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டாங்க. சட்டுன்னு ஒருத்தர் போய் இன்னொருத்தருடைய ஆதாரனுடைய முழு விவரங்களையும் அறிய முடியாது. ஆனால் ஆதார் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு பயன்பட்டது. எந்த இடத்திற்கு போனாலும் ஆதார் கொடுத்து விட்டால் அங்கு நமக்கு நம்பிக்கையை பெற்றுவிட முடிகிறது. அதனால் பொருளாதார அடிப்படைக்கு அதனுடைய முதற் புள்ளியாக இருந்தது ஆதார் என்று நாம் சொல்லலாம். ஒரு குழந்தை மருத்துவமனையில் பிறக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனை, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய நகராட்சிக்கோ ஊராட்சிக்கோ பஞ்சாயத்துக்கோ குழந்தை பிறந்திருக்கக்கூடிய விவரத்தை தெரிவிச்சிடுறாங்க. அதற்கு முன்னாலேயே மாநில அரசுகள் ஒரு தாய்மை எய்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் விவரத்தை பெற்று விடுகிறார்கள். அப்போ அவங்களுடைய ஆதாரம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த 3 மாத கர்ப்பிணி 6 மாத கர்ப்பிணி என்கின்ற பொழுது அந்த ஆதார் எண்ணை வைத்து அவர்களுக்கு சில சலுகைகளும் சில உதவிகளையும் செய்கிறாங்க. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்றாங்க உடனே. அதனால் பிறந்த குழந்தை இந்த நாட்டினுடைய பிரஜையாக ஆகிவிடுகிறது. குழந்தையினுடைய தேக ஆரோக்கியத்திற்கு உண்டானது, குழந்தைக்கு உண்டான சலுகை தொகை எல்லாமே ஆதார் எண்ணை அடிப்படையாக வைத்து வருகிறது. அதனால் பொருளாதார முன்னேற்றத்தில் ஆதாரனுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. மேலை நாடுகள்லாம் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க, சமூக அடையாள அல்லது பாதுகாப்பு எண் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். அதற்கு நிகராக இது வந்திருக்கிறது. ஒரு அரசுக்கு இதனால் என்ன நன்மை ஏற்படுகிறதுனா, மறைந்தவர்களுடைய ஆதாரை நீக்கிடுறாங்க, பிறந்தவர்களுடைய ஆதார் எண்ணை சேர்க்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய இன்றைய ஜனத்தொகை என்ன எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதற்கு இது பயன்படுகிறது. ஏன்னா ஜனத்தொகையை அடிப்படையாக வச்சுதானே நாட்டினுடைய நிதி நிலையை நம்ம பராமரிக்க முடியும். அதனால் ஆதாரை முதற் புள்ளியாக நாம வைத்துக் கொள்ளலாம்.
1: ஓகே சார், ஆதார் அடையாள ஆவணமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அடையாளத்தை நிறுவ வேண்டிய பல இடங்கள்ல ஆதார் எண் முக்கியமா பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியுது. முக்கிய சீர்திருத்த நடவடிக்கையில ஆதார் முதன்மையா இருக்கு அப்படிங்கிற போது மத்திய அரசு மேற்கொள்ளும் பல்வேறு நிதிசார் நடவடிக்கைகளுக்கு ஆதார் அடிப்படையாக உள்ள நிலையில் ஆதாரின் பங்களிப்பு குறித்து சொல்லுங்க சார்.
0: ஆதாரனுடைய பங்களிப்பு, இப்போ நான் ஒரு தனி நபராக இருக்கிறேன், எனக்கு அரசனுடைய மருத்துவ காப்பீடு வேணும். இப்போ நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஆதார் வருகிறது. மருத்துவ காப்பீடு என்பது நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்று அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அரசு, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த அட்டைக்கு ஏற்றாற்போல் என்ன சிகிச்சை கொடுத்தார்களோ அதற்கு பணத்தை அனுப்பிடுறாங்க. அப்போ பண பரிவர்த்தனைக்கும் எனக்கு அரசு தரக்கூடிய ஒரு நிதி உதவிக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் சேர்ற போது ஆதார், அரசு அதற்காக ஏதாவது சலுகை தொகையோ உதவித்தொகையோ கொடுக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, கல்வி உதவித்தொகை கொடுக்குதுன்னா அதுக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. இதில் கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அந்த குழந்தையினுடைய ஆதாரோடு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய ஆதாரையும் சேர்த்து கொள்கிறார்கள். இதனால் எந்த இடத்துக்கு போனாலும் நிதியை கொடுக்கவோ அல்லது நிதியை பெறவோ ஆதார் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இது அரசு இவ்வளவு தொகை தேவைப்படும் என்று நிர்ணயிப்பதற்கு பயன்படுகிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. பொருளாதாரத்தில் ஒரு வரியை நம்ம போட்டுடலாம், ஆனால் அந்த வரியின் மூலமாக வசூலாகிற தொகையை எந்த இடத்திற்கு நாம் கொடுக்கிறோம், எத்தனை பேர் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு பயணப்படுகிறார்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதார் என்னென்ன, ஒரு ஊரில் ஒரு நபர் இருக்கிறார், அவர் வேறு ஊருக்கு மாறுகிறார், மாறுகிற போது இந்த ஆதாரனுடைய விலாசத்தை மாற்றினால் அவருடைய மற்ற பொருள்களை எல்லாம் மற்ற அரசிடமிருந்து பெறக்கூடிய வசதிகளை எல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு ஆதார் பயன்படுகிறது. அது தொகையாகவும் இருக்கலாம், ஒரு சலுகையாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக கேஸ் கனெக்ஷன், முன்னாடியெல்லாம் கேஸ் கனெக்ஷன் அடிப்படையாக வச்சு தான் மற்ற எல்லாமே. இப்பொழுது ஆதாரை உள்ளூரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போனோமானா, நான் இந்த இடத்திற்கு குடி வந்திருக்கிறேன், இந்த இடத்திற்கு வாடகைக்கு குடியிருக்கிறேன் என்பதை நான் டிக்ளேர் பண்ணுற பொழுது அவங்க ஆதாரில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எனக்கு புதிய ஆதாரம் கொடுத்துட்றாங்க. அதை வைத்துக்கொண்டு

0: எல்லா விதமான சலுகைகளையும் எல்லா விதமான திட்டங்களின் மூலமாக கிடக்கூடிய தொகைகளையும் பெற முடியும்.
1: ஓகே சார், அரசோட மானியங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களை தடையின்றி பெறுவதற்கு ஆதார் எண் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆதார் எந்த அளவிற்கு தனி மனிதரின் நிதி மேன்மைக்கு உதவுது சார்?
0: ஒரு ஆதார் மூலமாக எனக்கு அரசு உதவித்தொகை தந்தாலும் சரி, நான் ஒரு இடத்தில் கடன் வசதி பெற்றாலும் சரி, அல்லது என்னுடைய ஆதார் சம்பந்தப்பட்ட என்னுடைய சேமிப்பாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஆதாரை அடிப்படையாக வைத்து லிங்க் பண்ணுது. நான் வங்கியில் கணக்கு தொடங்கினா ஒரு 10-15 வங்கிகள் இருக்கின்றன, நான் எதில் வேணும்னாலும் தொடங்கலாம், அதற்கு அடிப்படையான ஒரு எண்ணம் கொண்டு வர முடியாது. ஆனால் என்னுடைய ஆதாரோடு அது சேருகின்ற பொழுது, எல்லோருமே வருமான வரி கட்டுவதில்லை, வருமான வரி கட்டுவதற்கு அதற்குண்டான நிரந்தர கணக்கு எண், பேன் சொல்லக்கூடிய பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்காது, ஆனால் எல்லாருக்கும் ஆதார் இருக்கிறது. ஆதலால் நான் ஒரு இடத்தில் போய் பணத்தை சேமிக்கின்ற பொழுது அவங்க கணக்கை தொடங்கிறதுக்கே என்னுடைய ஆதாரை தான் கேட்குறாங்க. அது என்னுடைய புகைப்படம், நம்முடைய ஐரிஸ்னு சொல்லுவாங்க, கண்ணில் இருக்கிற அந்த கருவை எடுத்துக்கிறதுக் கொள்வதற்காக நம்முடைய விரல் ரேகைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் அந்த இடத்தில் ஆதாரமாக இருப்பதுனால் வங்கியில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, ஒரு காலத்தில் என்னை நான் நிர்ணயம் செய்து கொள்வதற்கு நான் தான் என்பதை நிரூபிப்பதற்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போ ஆதார் இருப்பதனால் இந்த சிரமமே எனக்கு இல்லை. ஆதாரை அடிப்படையாக வைத்து முகம் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கு ஒரு விடுதியிலே தங்க விரும்புகிறேன், அந்த இடத்துல என்னுடைய ஆதாரை எடுத்துக்கொண்டு என்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு என்னை எங்கே தங்க வைக்கிறார்கள். இப்படி ஒரு அடையாளம் மட்டுமல்ல, நம்பிக்கைக்கு உண்டான ஒரு அடையாள அட்டையாகவும் அது இருக்கிறது. அதனால் ஆதார் தான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. அமெரிக்காவிலெல்லாம் சோசியல் செக்யூரிட்டி நம்பரை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் இந்த வருடத்தில் 60 வயதை தாண்டுவார்கள், ஏன்னா 60 வயதை தாண்டியவர்களுக்கு அரசாங்கம் அங்கே வயது மூப்பு மானிய தொகை ஒன்று கொடுப்பாங்க. அதை திட்டமிடுவதற்கு ஆதார் தேவைப்படுகிறது. அதனால் நிதியை திட்டமிடுவதற்கு ஆதார் இங்கே தேவைப்படுகிறது, அங்கே சோசியல் செக்யூரிட்டி மாதிரி. இது எதிர்காலத்தில் இன்னும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும்.
1: ஓகே சார், மத்திய அரசின் நிதி சீர்திருத்தத்தில் ஆதார் எந்த அளவு பங்கு வகிக்குதுன்னு, தனி மனிதனோட நிதி மேம்பாட்டுக்கு அது எப்படி பயன்படுதுன்னு அப்படின்னு சொன்னீங்க. இதையொட்டி நிதி சீர்திருத்தத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் குறித்து சொல்லுங்க சார்.
0: பொருளாதாரத்தில் இது ஒரு பெரிய தாவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜன்தன் வருவதற்கு முன் என்ன இருந்தது? 1960s, 70s, 80s எடுத்தீங்கன்னா, ஒரு வங்கியில் நான் கணக்கு தொடங்கணும்னா எனக்கு ஆதாரபூர்வமாக சில விஷயங்கள் இருக்கலாம், பள்ளி சான்றிதழ் இருக்கலாம், பேன் இருக்கலாம், ஆனால் நான் போய் ஒரு கணக்கு தொடங்கிட முடியாது. அப்பொழுதெல்லாம் ஒரு சிறு சேமிப்பு கணக்கை அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில் தொடங்கணும்னா இன்னொரு சிறு சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் என்னை அறிமுகம் செய்ய வேண்டும். ஜன்தன் வந்தவுடன் 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, ஆதாரை அடிப்படையாக வைத்துக் கொள்வது. ஒரு கணக்கை ஒரு வங்கி அதை நிர்வகிப்பதற்கு கொஞ்சம் செலவாகும். ஒரு கணக்கை நான் நோட்டு புத்தகத்தில் வைத்துக் கொள்வதோ அல்லது கணினியில் வைப்பதற்கோ ஒரு செலவு இருக்கும். இந்த செலவுக்காக அவரிடமிருந்து ஒரு தொகையை வசூலிப்பார்கள். உங்கள் கணக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு 5 ரூபா ஒரு வருடத்துக்கு கொடுக்கணும்னு. ஜன்தன் அதையும் நிராகரித்தது. ஒரு நபர் பேனை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஆதார் கார்டை கொடுத்து கணக்கை தொடங்கலாம். அடிப்படை பணமாக சிறு சேமிப்பு கணக்கிலேயே ஒரு சில மேலை நாட்டு வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் என்று தொகை உண்டு. இங்கு பூஜ்ய தொகை. ஆனால் ஜன்தனில் ஆதாரை வைத்துக் கொண்டு தொடங்கலாம். எனக்கு எந்த தொகையையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்ச சேமிப்பு தொகை என்று எதுவுமே கிடையாது. 0 பேலன்ஸ். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய நிதி சார்ந்த அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஜன்தன் என்பது மிகப்பெரிய தாவல். மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசும் சரி, தனிநபருக்கு மானிய தொகையாக இருக்கலாம், உதவித்தொகையாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எல்லாமே உடனடியாக அந்த கணக்கில் வரவு வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது.
1: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ஏழை மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு?
0: இப்போ ஒரு வங்கியில் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு சுய உதவி குழுன்னு அமைக்கிறாங்க. அதற்கு அடையாளம் ஆதார். நம்ம முதல்ல பேசினது ஆதார் அட்டைக்கு அடுத்ததாக

0: அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியான ஒரு வங்கி கணக்கு. அதனோடு சேர்ந்து இந்த சுய உதவி குழுவுக்கு ஒரு பொதுவான ஒரு கணக்கு ஒன்று தொடங்குவார். அப்படி தொடங்குகின்ற பொழுது 20 பேர் சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு வங்கி மேலாளர், 20 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு தொகையை உடனடியாக கொடுக்கிறார். அந்த தொகையை அந்த பொது கணக்கிலே வரவு வைக்கிறார்கள். அதில் ஒரு வியாபாரம் நடக்கிறது, அதில் லாபம் வருகிறது, லாபத்தை தனிநபர் கணக்கில் கொண்டு போய் வைப்பாங்க. கிராமப்புறங்களிலே சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க, மேலை நாடுகளில் அதை எக் மணின்னு சொல்லுவாங்க. சிறுவாட்டு பணம் என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உபரியாக இருக்கும் பொருளை அதை விற்பதன் மூலமாக கிடைக்கின்ற பணம். எக் மணி என்று ஏன் வந்தது? வீட்டில் இருக்கக்கூடிய கோழி முட்டையிடுகின்ற பொழுது தமக்கு போக மற்றவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து பணமாக வாங்கி கொள்வது. இதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேமித்து வச்சிருப்பாங்க. ஒரு மாடு இருக்கிறது என்றால் சாணம் இருக்கும், அதன் மூலமாக வரட்டி தயார் செய்வார்கள், தேவையானவர்களிடம் விற்று பணம் பெறும். இந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியாத சூழல்கள் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இந்த வங்கியில் கொண்டு போட முடியும். ஒரு வங்கியில் பணம் சேர்ந்தவுடன் அது மிக எளிமையாக அவர்களுடைய பொருளாதார மேன்மைக்கு உதவி செய்யும். ஒரு உதாரணத்தை, பிராக்டிக்கலாக நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய அரசு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் 1000 பேரோ 2000 பேரோ வேலை செய்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த ஒரு வங்கி மேலாளர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பு, அந்த அரசு துறையினுடைய தலைமை பொறுப்புக்கு சென்று, உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் தருகிறீர்கள், அதை நாங்கள் எங்களுடைய கணக்கின் மூலமாக அவர்களுக்கு தருகிறோம், எல்லாருக்கும் ஒரு கணக்கு ஓபன் பண்றோம். நான் சொல்றது பழைய கதை, ஜந்தன்லாம் வரத்துக்கு முன்னாடி. அவர்கள்ட்ட என்ன ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஊழியர்களிடம், உங்களுடைய சம்பளம் 500, 1000, 1500. 500 இருப்பவர் மாதம் 10 ரூபாய் தொடர் வைப்பு நிதியில் வைப்பார். தொடர் வைப்பு திட்டம்னா ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு, மாதம் 10 ரூபாய் கட்டுறது. 1000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவருக்கு 20 ரூபாய், அதற்கு மேலே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 30 ரூபாய். ஒரு வருடம் சேமிப்பு நடந்தது, 120 ரூபாய் சேமிப்பு. 120 ரூபாய்க்கு ஒரு வட்டி போட்டு 135 ரூபாய் கொடுக்கிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கின்ற பொழுது, இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறதே, நமக்கு அறியாமல் ஒரு 120 ரூபாய் சேமிச்சிருந்தோம் போயிட்டு, இதை அப்படியே நிரந்தர வைப்பு நிதியாக, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்கள்றாங்க. ஒரு 10 வருடத்தில் அந்த 1000 ஊழியர்களினுடைய குடும்பத்திலும் சேமிப்பு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் ஜந்தன் வரத்துக்கு முன்னாடி. இப்போ ஜந்தன் இருந்து சிறுவாட்டு பணமும் இந்த கணக்கில் வந்து, சுய உதவி குழு கிடைத்த பணமும் இதற்குள்ளே சென்று, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்தால் எதிர்காலத்திற்குன்றான பொருளாதார பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் மறைமுகமாக, பிராக்டிக்கலாக சேமிப்பு நடந்ததற்கு பிறகு அந்த ஹேபிட் நமக்கு வந்துடும், பழக்கத்திற்குள் நம்ம வந்து விடுவோம். ஆனால் சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது நடக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. சிறு விஷயங்களில் தான் சேமிக்கவே முடியும். பழங்காலத்தில் வாழ்க்கை முறையில் அது இருந்தது. இப்பொழுது நமக்கு ஒரு வங்கி என்கின்ற ஒன்று வந்தவுடன், இந்த 2 வழிமுறைகளின் மூலமாகவும், ஆதார் கார்டு மூலமாகவும் ஜந்தன் மூலமாகவும் இது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது.
1: ஓகே சார், மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார பலத்தை தருது இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த நேரடி நிதி பரிமாற்றம் வெற்றியடைய இந்த ஜன்தன் திட்டம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது சார்?
0: என்னுடைய கணக்கில் இருந்து என்னுடைய உறவினர் ஒருவருடைய கணக்கிற்கு நான் 1000 ரூபாய் அனுப்ப விரும்புகிறேன். அதை வந்து டிராப்ட்னு சொல்லுவாங்க, பே ஆர்டர்னு சொல்லுவாங்க, மெயில் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, எம்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு 5 ரூபாய் வங்கி கொடுக்கணும், ஒரு படிவத்தை நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், பூர்த்தி செய்து கொடுக்கணும். ஜந்தனில் இந்த பரிமாற்ற பணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. அது கணினி மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் நடப்பதனால் உடனடியாக நடந்து விடுகிறது. யாருக்கு போய் பணம் சேர வேண்டுமோ அந்த தொடர்பு சரியாக இல்லை என்றால் அந்த பணம் அங்கு போய் விழாது. ஒரு கணக்குக்குள்ளே போய் அது விழுந்துடாது. அது இந்த எண், இந்த பெயர் இருந்தால்தான் அதில் போய் விழும். அப்போ ஒரு மத்திய அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பணம் தர வேண்டும் என்றால் அது உடனடியாக செய்துவிட முடிகிறது. இப்போ எதிர்கால

0: காலத்தில் ஒரு திட்டம் வருவதாக நாம் வைத்துக்கொள்வோம். உரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு மானியம் தருகிறோம், உரத்தை நீங்கள் போட்டு விடுங்கள், மானியத்தை நாங்கள் பிறகு தருகிறோம் என்று சொன்னால் இந்த மானிய தொகையும் உடனடியாக பரிமாற்றம் செய்வதற்கு நமக்கு வசதி ஏற்பட்டுவிட்டது. ஆகையால் ஜன்தன்னாக இருந்தாலும் சரி, ஆதாராக இருந்தாலும் சரி, கணக்கில் பரிவர்த்தனை செய்வதற்கு நேரடியாக நம்மிடம் எந்த தொகையையும் பெறாமல் நம்முடைய கணக்கிற்கு வந்து சேர்கிறது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதியாக இருக்கிறது.
1: இப்போ இந்த வங்கி கணக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு இந்த ஜன்தன் திட்டம் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு எந்த அளவு உதவியாக இருந்தது? அரசு திட்டங்களின் பலன்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேர வழிவகை ஏற்பட்டதன் மூலம் கிடைத்த பலன் என்னென்ன சார்?
0: ஒரு வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில் இந்த விலாசத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக கணக்கு தொடங்கிவிடலாம். ஒரு இடத்தில் ஒரு கணக்கை தொடங்கியவர் இன்னொரு இடத்தில் ஜன்தனுக்கு தொடங்க முடியாது, அப்படி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதில் போட்ட உடனே வந்துடும். நான் ஜன்தனில் ஒரு கணக்கு வைத்திருக்கலாம், எனக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக நான் ஒரு கணக்கை வைத்திருக்கலாம், அது சாதாரண கணக்கு. ஆனால் ஜன்தன் கணக்கு தான் அரசனுடைய நிதி உதவிக்கு நேரடியாக பலன் பெறக்கூடிய ஒன்று. இது உடனே ரெக்கக்னைஸ் ஆகிடும், யார் யாருக்கெல்லாம் நான் இந்த தொகையை கடக்கணும்னே இந்த ஜன்தனில் இந்த கேட்டகரி வந்துடும். ஜந்தன்லேயே பல பிரிவுகளை கொண்டு வந்து விட்டார்கள். ஆண் பெண், திருமணமானவர் இல்லை என்ற நம்ம ஒரு பிரிவை கொண்டு வர முடியும். குழந்தை பெற்று இருக்கக்கூடியவர் என்றால் ஒரு குழந்தைக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னா தாய்க்கோ தந்தைக்கோ கொடுக்க முடியும். இப்படி தன் வீட்டு அருகிலே ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே வங்கிகள் வந்துவிட்டன. கிராமப்புறங்களில் வங்கி பெருகிவிட்டன. ஜந்தனனுடைய ஒரு தாக்கம் என்பது அஞ்சல் துறையின் மூலமாகவும் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இன்னமும் அவர்களை சென்று கூடுதலாக அடையக்கூடிய வாய்ப்புகளை பெற இருக்கிறது. மேலும் விவசாயத்திற்கு உண்டான தங்க நகை கடன் வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ப்ரியாரிட்டி செக்டார் லோன் ஒன்று உண்டு, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர்களுக்கு வழக்கமாக ஒரு 10% வட்டி என்றால் அவர்களுக்கு 6% தான். இந்த 6% அவர்கள் பெறுவதற்கு அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவே ஜன்தன் நமக்கு பயன்படுகிறது. தனியாக ஒரு பெரிய ஆதாரம் தேவைப்படாது. ஜன்தன் கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது என்றாலேயே, ஏன்னா ஜன்தன் கணக்கில் இருக்கிறவர்களுடைய நிலை நமக்கு தெரியும். அதன் மூலமாக டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரத்யேக வட்டி விகிதம், அதை கொடுப்பதற்கும் பயன் தருகிறது.
1: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் மூலமா ஏராளமான அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியா ஏழை மக்களின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைவதை இது உறுதி செய்து, மேலும் இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறதும் சொன்னீங்க சார். அடுத்ததான் இந்த யூபிஐ நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வளர்ச்சியில யூபிஐ ஏற்படுத்திய மாற்றம் என்ன சார்?
0: யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பல நாடுகளில் இது தனித்தனியாக இருக்கு. யூபிஐனுடைய மிக முக்கியமான கூறு 2017 வாக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கிய ஒரு பேஸ். இதன் மூலமாக 1 ரூபாயிலிருந்து பல கோடி ரூபாய் வரை பரிமாற்றம் செய்வதற்கு பல்வேறு தளங்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். ஸோ அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் மற்றவர்களெல்லாம் பங்கேற்கிறார்கள். இப்போ நம்ம தனியாரெலாம் அதற்குள்ளே பங்கேற்று எங்கள் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலம் அரசுக்கு நேரடியாக கிடைக்கக்கூடிய பலன், தனி நபருக்கு கிடைக்கக்கூடிய பலன். மிக எளிதாக ஒருவர் பணத்தை செலுத்த முடிகிறது. ஒரு கடையில் போய் ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிறோம் என்றால் 20 ரூபாயை உடனடியாக அந்த கடைக்கு செலுத்தும் வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிட்டது. அரசுக்கு 20 ரூபாய் நோட்டை அச்சிட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது. அது ஒரு மறைமுக சேமிப்பு. ஏன்னா ஒரு நாணயத்தாள் அவ்வளவு எளிதாக அடித்து விட முடியாது, அதற்கு மதிப்பு கூடுதலாக இருக்கும். அதுக்கு ஃபியட் மணின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 5 ரூபாய் நாணயம்னு வச்சுக்கோங்க. அந்த 5 ரூபாய் நாணயத்தில் ஒரு உலோகம் இருக்கிறது, ஒரு அலாய்ன்னு சொல்லக்கூடிய 2 உலோகங்களின் கலவை இருக்கிறது. அது 3 ரூபாய் அதனுடைய மதிப்புன்னு வச்சுக்கோங்க. 5 ரூபாய் நாணயம் உருவாக்கப்பட்டிருப்பது 3 ரூபாய் உலோக கலவை, அதுக்கு ஃபியட் மணின்னு பேர். 3 ரூபாய் தான் அதுக்கு மதிப்பு, ஆனால் நம்ம 5 ரூபான்னு அடிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த உலோகத்தினுடைய மதிப்பு 8 ரூபாய் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாணயம் காணாமல் போயிடும். ஏன்னா அதனுடைய உலோகத்தோட மதிப்பு அந்த நாணயத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கிறது. இப்படி பல நாடுகள்

0: நம் நாட்டையும் சேர்த்து நடந்திருக்கிறது. இவையெல்லாம் யூபிஐ வந்ததன் மூலமாக நீங்கிவிட்டன. அதனால் யூபிஐ ஆதார் எப்படி ஒரு தனிநபரனுடைய அடையாளத்திற்கு பயன்பட்டதோ, அதே போல் யூபிஐ என்பது நிதியை செலுத்துவதற்கு, பணத்தை பெறுவதற்கும் பணத்தை அனுப்புவதற்கும் உண்டான வழியை அது உருவாக்கிவிட்டது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். உலக நாடுகளில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு வங்கி கணக்கிற்கும் நாம் பணம் அனுப்ப முடியும். உள்ளூரில் ஒருவருக்கு பணம் அனுப்ப முடியும்.
1: ஓகே சார், ஒருவருக்கு எளிதாக பணத்தை செலுத்தக்கூடிய ஒன்றுக்கும் யூபிஐ பயன்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த யூபிஐ நடைமுறை மூலமாக அரசாங்கத்துக்கு எவ்வளோ சேமிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னீங்க சார். இப்போ வந்து இந்த வணிகர்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு இந்த யூபிஐ முறை எந்த வகையில் பயனளிக்கும் சார்?
0: நேரடியான ஒரு பலனையும் மறைமுகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனையும் பார்க்கலாம். நேரடி பலன், அவர்கள் கல்லால் பணம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கணக்கிற்கு பணம் போய்விடுகிறது, மீதி சில்லறை கொடுக்க வேண்டாம். இப்போ கியூஆர் கோடுங்கிறது வந்திருக்கு, அது இன்னமும் எளிதாக்கி விட்டது. இது நேரடியாக நமக்கு இருக்கிற பலன். ஆனால் இதில் ஒரு மறைமுக பலன் ஒன்று இருக்கிறது. ஒரு நடைபாதை கடை வைத்திருக்கிற ஒரு வியாபாரி, வங்கியிலே அவருக்கு கணக்கு இருக்கிறது, ஜன்தன் மூலமாகவோ அல்லது இந்த வியாபாரத்தின் மூலமாகவோ கணக்கு வைத்திருக்கிறார். அவர் வங்கி மேலாளரிடம் போய், எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வியாபாரத்திற்காக தேவைப்படுகிறது, எனக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியுமா என்றால், அதில் பலவிதமான தடங்கல்கள் இருக்கும். முதல்ல இவர் நடைபாதை வியாபாரத்தை நடத்தி வருகிறார், வங்கி மேலாளருக்கு இது எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம், அல்லது இவருடைய உண்மையான வியாபாரம் எவ்வளவு என்று தெரியாமல் இருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் மறைமுகமான ஒரு விஷயம், இந்த தொகை ஒவ்வொரு நாளும் போய் சேருது இல்லையா. அப்போ அவர் போய், என்னோட கணக்கை பாருங்க சார், ஒரு நாளைக்கு நான் வந்து இவ்வளவு 3000 ரூபாய்க்கு நான் வியாபாரம் செய்கிறேன், 300 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னா, வங்கி மேலாளருக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளவு கிரெடிட் வருது, அதனால இவருக்கு வியாபாரம் நடக்கிறதுனால நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். இது மறைமுக பயன்பாடு ஒரு சாதாரண கடைக்காரர். அதனால ஆரம்ப காலத்தில் அவர்கள் இந்த தொகையை வாங்குவதற்கு பயந்தாலும், இப்பொழுதெல்லாம் அவர்கள் இதை ஆதரவோடு, இதிலேயே நீங்கள் கட்டிடுங்க சார்னு சொல்கிறாங்க. அது அவர்களுடைய கணக்கிற்கு பலம் சேர்க்கிறது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பலனாக நான் பார்க்கிறேன்.
1: இப்போ மக்கள் யூபிஐ முறையில் பணம் செலுத்தும் பொழுது ஊக்கத்தொகையை அரசாங்கம் கொடுக்குறாங்க, இது எந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு சார்?
0: பீம் அப்படின்ற ஒரு செயலியின் மூலமாக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சில தொகைகளை நாம் செலுத்துகின்ற பொழுது ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்தோ அல்லது அவ்வப்பொழுதோ திட்டங்களை தீட்டி நமக்கு ஒரு 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். அதில் நமக்கும் பலன் இருக்கிறது, அரசுக்கும் பலன் இருக்கிறது. இதை தான் பொருளாதாரத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன், அதற்கு எனக்கு ஒரு சிறு தொகையை அவர்கள் தருகிறார்கள். எனக்கு என்ன நன்மை? வீட்டில் இருந்தபடியே என்னால் செயலியின் மூலமாக தொகையை செலுத்திவிட முடியும். நான் அரசு துறையினுடைய அந்த அலுவலகத்திற்கு 10 மணியிலிருந்து 5 மணி என்கின்ற ஒரு சட்டத்தின் கீழ் நான் போக வேண்டாம். அரசுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? ஒரு ஊழியர் எனக்காக செலவிடுகின்ற நேரம் முழுமையாக மிச்சமடைகிறது, அதை அவர் வேறு ஒரு பணியை செய்வதில் செலவிட முடிகிறது. இவையெல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிட்டன. அரசு இந்த ஊக்கத்தொகையை மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டே வரும். நாம் அதன் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையை தரலாம், சேவையை இன்னும் நாம் மேம்படுத்தலாம் என்கின்ற இந்த ஊக்க விஷயம் என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே வந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், பணமில்லா பரிவர்த்தனை யூபிஐ முறையில் நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கு? உலக நாடுகளிடையே இது முக்கிய கவனம் பெற்றதன் காரணம் என்ன சார்?
0: சீனா இதிலே முதலிடம் இருக்கிறது, அப்புறம் அடுத்த 3 இடங்களில் மாறி மாறி நம் நாடும் வந்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இது இயல்பாகவே அவர்களுக்கு நடந்து விட்டது. அதனால் அவர்களெல்லாம் பின்னாளில் சேர்ந்த நம்மை போன்றவர்களுக்குண்டான போட்டியை நாம் பார்க்கலாம். சீனாவினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால், அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் இதிலே முதல் நிலையில் இருக்கிறார்கள். அது மக்கள் தொகை அடிப்படை. நம் நாடு அதற்கு அடுத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இன்னும் ஒரு 60% தான் நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம். இன்னும் 40% இதற்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வர வர அதுவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு நாட்டினுடைய பண பரிவர்த்தனை என்பது இத்தனை தொகைக்கு மேலே போனா நான் GST வரேன் அப்படின்னா, இத்தனை தொகைக்குள்ள நான் இருக்கேன்னு என்ன நிரூபித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது.

0: நான் எல்லா பேமெண்ட்டையும் யூபிஐ மூலமாகவே வாங்குகிறேன். சில இடங்களில் சொல்லுவாங்க, நாங்கள் பணமே வாங்க மாட்டோம், பணம் எங்கள் கையால் தொடமாட்டோம், எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கில் செலுத்தி விடுங்கள்மா. அப்போ நான் வந்து எந்த ஸ்லாபில் இருக்கேன், அந்த விளிம்பிற்கு உள்ளே இருக்கிறேனா அதற்கு மேலே இருக்கிறேனா என்று என்னை நிர்ணயித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. யூபிஐ பேமெண்ட் என்பது நேர நிர்வாகத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இடத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இப்போ நான் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லாமல், பதிவுத்துறை அலுவலர்களுக்கு இடையே அது நடக்கும். அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் பின்னால் வரும். அப்படி வருகின்ற பொழுது மிகப்பெரிய பண பரிவர்த்தனை என்பது இதன் மூலமாக நடைபெறும். பெரிய பண பரிவர்த்தனைகள் கணக்கின் மூலமாக நடந்துவிட்டால் மற்ற பணத்தை அச்சடிப்பதையும் அரசாங்கம் குறைத்துக்கொள்ளும், தேவை இருக்காது. மற்ற எல்லாருமே வந்து டிஜிட்டல் பணத்துக்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா பணத்தை அச்சடிக்கணும், அதிலிருந்தே நாம் முற்றிலும் விடுபட்டு விட்டோம் என்றால் வருமான வரித்துறைக்கு உண்டான விவரங்கள் இதன் மூலமாக எளிதாக கிடைத்துவிடும். அதனால முள்ள முள்ள நம்மளே டிஜிட்டல் பணத்துக்குள்ளே போயிடுவோம்.
1: இந்நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹர்ஸ். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நிகழ்ச்சி நிரல் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள். திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 8:30 வானொலிக்கு 90. சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான், 91 வயது நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. 9:15 திரைகாணம், 9:30 பிரணவோபதேசம் இசைப்பேருரை. நிகழ்த்தியிருப்பவர் நீடாமங்கலம் வி அலமேலு அவர்கள், டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள்:

0: நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை. இதில் நாளும் அறிவோம். டோபமைன் மகிழ்ச்சி ஹார்மோன் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு தியாகி பிர்சா முண்டா அவர்களின் நினைவு தின சிற்றுரை. 7:45 நகர்வலத்தில் வேகத்தடை உயரமும் வாகன சேதமும் குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரை காணம். 9 அரங்கிசை. ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு. மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின். கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சி. இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் அஞ்சனா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் பழங்குடியின மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. மூத்த கல்வியாளர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரை காணம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி விஷ்ணு திலக சம்ஹீதத்தில் ஆகமா நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவக்கூடும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 40°C குறைந்த வெப்பநிலை 30°C ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெடி வெப்பநிலை அதிகளவு 39°C, ஈரப்பதம் 73%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவான வெடி வெப்பநிலை அதிகளவு 39.7°C. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Defence Investiture Ceremony is underway at Rashtrapati Bhavan in New Delhi. President Draupadi Murmu is presiding over the ceremony. During this prestigious event, the President conferred gallantry awards to the personnel of the Armed Forces, Central Armed Police Forces and State and Union Territory Police. Lieutenant Commander Suraj Parashar, Lieutenant Colonel Nitish Bharti Shukla, Major Aditya Pratap Singh, Inspector Lakshman Kewat and Ramesh Durg Deshmukh were awarded Shauri Chakra. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi, Defence Minister Rajnath Singh, along with other Union Ministers and senior officials of Armed Forces, were also present on the occasion. West Bengal has become the 36th state and union territory in the country to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana. The scheme provides health cover of up to 5 lakh rupees per family per year for secondary and tertiary care hospitalization to eligible beneficiaries. National Health Authority and Government of West Bengal signed an MOU in New Delhi today for the implementation of the scheme in the state. The MOU was signed in the presence of Union Health Minister J.P. Nadda and West Bengal Chief Minister Shubhendu Adhikari. The Trinamool Congress, or TMC, led by Mamata Banerjee today, moved the Calcutta High Court, challenging the decision of West Bengal Assembly Speaker to recognize Rituprat Banerjee as the leader of the opposition in the Legislative Assembly. According to reports, TMC has contended that Speaker's decision to appoint Rituprat Banerjee as leader of the opposition is contrary to established parliamentary norms and procedures. India has deeply regretted the renewed attacks in West Asia. In a statement, the External Affairs Ministry said that these developments are a matter of utmost concern to the international community. India has called on all parties to immediately de-escalate tensions and ensure that civilians are not harmed. The ministry also appealed to conclude ongoing negotiations for a diplomatic solution so that peace and stability can return to the region. The statement comes as

நந்தினியும் ராக்கம்மாளும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பேச்சு பூங்குழலி பற்றி திரும்புகிறது. அதற்கு ராக்கம்மாள், நானே சொல்லணும்னு இருந்தேன், மந்திரவாதிய என் புருஷன் கடல்ல ஏத்திக்கிட்டு போனதுக்கு மறுநாள் இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தாங்க. அவங்கள ஒத்தனை என் நாத்தி படகுல ஏத்திக்கிட்டு இரவுக்கிரவே இலங்கைக்கு போச்சு. அவளுக்கு படகு விட தெரியுமா? படகு விடுறதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்களில் கோடிக்கரை காடுங்களில் சுற்றி அலையும் அது. இந்த காட்டில் அவளுக்கு தெரியாத மூலை முடுக்கு ஒன்றும் கிடையாது. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? யாரோ கடல்ல மூழ்கி போயிட்டதா இவங்க அலறி அலறி அடிச்சுக்கிறாங்களே, அது நிச்சயம் இல்லைன்னு சொல்றேன். பூங்குழலி வந்த பிறகு அது நிச்சயமாகும். அந்த பெண்ணும் மூழ்கி இருக்கலாம் அல்லவா? அவ மூழ்க மாட்டா. கடல் அவளுக்கு தொட்டில் மாதிரி. அதோட மேலும் என்ன, கொஞ்சம் முன்னால கலங்கரை விளக்கின் உச்சியில ஏறி பார்த்துக்கிட்டு இருந்தேனா, ரொம்ப தொலைவுல ஒரு படகு வர மாதிரி தோணுச்சு. அப்புறம் அது கரைக்கே வரல. என்ன ஆகியிருக்கும்? இங்க கடற்கரை ஓரத்துல கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு வேற சதுப்புற கால்வாயில படகு

0: விட்டு கொண்டு போயிருக்க கூடும். அது கூட சாத்தியமா? பூங்குழலிக்கு சாத்தியம் இல்லாதது ஒண்ணுமே இல்லைங்கம்மா. தஞ்சாவூர்காரனும் என்னோட உச்சிக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனுக்கும் அப்படித்தான் தோணுச்சான். சரி, எப்படியாவது இருக்கட்டும், நான் இப்போது குழகர் கோவிலுக்கு போகலாம் வா. துணைக்கு சேந்த நமுதனை கூப்பிட்டு வரட்டுமா? வேண்டாம், அவன் அவளுடைய மாமன் மகளை தேடட்டும், நாம் அதற்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இருவரும் குழகர் கோயிலை நோக்கி புறப்பட்டார்கள். பூங்குழலியைப் போலவே ராக்கம்மாளுக்கும் கோடிக்கரை புதை சேற்று குழிகளை பற்றி நன்கு தெரிந்திருந்தது. நந்தினிக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்து கொண்டு போனாள். இருவரும் குழகர் ஆலயத்தை அடைந்தார்கள். கோவில் பட்டர் அவர்களை கண்டு வியப்படைந்தார்.
1: ராணி, இது என்ன, இந்த நேரத்துல தனியா வந்திருக்கிறீங்க? பரிவாரங்களே இல்லாம முன்னாலேயே எனக்கு சொல்லி அனுப்பியிருக்க கூடாதா? தங்களை வரவேற்க ஆயத்தமாக இருந்திருப்பேனே
0: என்றார். அதற்கெல்லாம் இதுதானா சமயம் பட்டரே? சோழ நாட்டுக்கு பெரும் விபத்து நேர்ந்திருக்கிறதே. சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியான இளவரசரை கடல் கொண்டு விட்டதாக சொல்லுகிறார்களே. இளவரசரை காப்பாற்றி அருளும்படி குழகரிடம் முறையிட்டுக் கொள்வதற்காக வந்தேன் என்றாள் நந்தினி.
1: அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது தாயே, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் பொன்னியின் செல்வருக்கு சமுத்திரராஜனால் ஆபத்து ஒன்றும் நேராது என்றார் குருக்கள்.
0: இதனால் அவ்வளவு உறுதியாக சொல்லுகிறீர்கள் பட்டரே?
1: இளவரசர் பிறந்த நட்சத்திரமும் லக்னமும் அப்படியம்மா? உலகமாள பிறந்தவரை கடல் கொண்டு போயிடுமா? நீங்க வருத்தப்படாதீங்க, குழகரை பிரார்த்தனை பண்ணிக்குங்க, அவசியம் இளவரசரை காப்பாற்றுவாரு
0: என்றார் பட்டர். இவ்வாறு கூறிவிட்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்து திருநீரும் கொடுத்தார்.
1: அம்மணி, நீங்க இவ்வளவு மேலான நிலைமையில இருப்பது குறிச்சு ரொம்ப சந்தோஷம் என்றார்.
0: என்னை உங்களுக்கு முன்னமே தெரியுமா பட்டரே?
1: தெரியும் ராணி, பழையாறையில பார்த்திருக்கிறேன், வைகைக்கரை கோவில்லையும் பார்த்திருக்கேன். தங்கள் தமையன் திருமலை இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்?
0: ஆழ்வார்களின் பிரபந்தங்களை பாடிக்கொண்டு ஊர் ஊராய் திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை நான் பார்த்து வெகு காலம் ஆயிற்று.
1: அவனுக்கு கூட அதை பற்றி குறைதாம்மா. தாங்கள் பழுவூர் ராணியான பிறகு அவனை பார்க்கவே இல்லைன்னு வருத்தப்பட்டான்.
0: அதற்கு என்ன செய்யலாம் ஐயா? நான் புகுந்த இடத்தில் எல்லாம் பரம சைவர்கள், அவனோ வீர வைஷ்ணவன். ஆழ்வார்க்கடியான் என்று பட்டப்பயிர் வைத்துக் கொண்டு சைவர்களோடு சண்டை போட்டு கொண்டு திரிகிறான். அவனை எப்படி நான் சேர்ப்பது? புகுந்த வீட்டாரின் மனங்கோணாமல் நான் நடந்து கொள்ள வேண்டாமா?
1: உண்மைதான் தாயே, உண்மை. தங்கள் பதியோட மனங்கோணாமல் நடப்பதுதான் முக்கியமானது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும்.
0: பட்டரிடம் விடைபெற்று கொண்டு இருவரும் கிளம்பினார்கள்.
1: தனியா போறீங்களே, கொஞ்சம் பொறுத்தா நானும் வந்துடுவேன்.
0: வேண்டாம் ஐயா, எங்களுக்காக அவசரப்பட வேண்டாம். இந்த பெண்ணுக்கு இந்த பக்கமெல்லாம் நன்றாய் தெரிகிறது. அதோடு இன்றைக்குத்தான் கோடிக்கரை முழுவதும் அமளி துமளிப்படுகிறதே, பயமொன்றும் இல்லை. நாங்கள் போகிறோம் என்றாள் நந்தினி. இரு பெண்களும் ஆலயத்துக்கு வெளியில் வந்தார்கள். பட்டர் கண் பார்வையிலிருந்து மறைந்ததும் ராக்கம்மாள் நந்தியின் கையை பிடித்து ஆலயத்துக்கு பின்புறமாக அழைத்துச் சென்றாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் தாழை புதர்கள் செறிந்த ஓடைக்கரையை அடைந்தார்கள். நட்சத்திர ஒளியின் உதவியைக் கொண்டு ஓடைக்கரையோடு நடந்தார்கள். தாழை புதரின் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடித்து கொண்டு நின்றாள். மந்திரவாதியும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிய போதிலும் அவர்களுடைய பேச்சு பெரும்பாலும் அவள் காதில் விழுந்தது. இளவரசரை கடல் கொண்டது என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று நந்தினி கூறியதற்கு மந்திரவாதி,
2: ராணி, என் பேச்சில் உங்களுக்கு எப்போதும் நம்பிக்கை இருப்பதில்லை, எதனால் இப்போது அவநம்பிக்கைப்படுகிறீர்கள் என்று கேட்டான்.
0: இளவரசரோட ஜாதக பலத்தை பற்றி நீ கேட்டதில்லையா? சற்று முன்னால் கூட குழகர் கோவில் பட்டர் அதை பற்றி சொன்னார்.
2: வைத்தியகாரதனா, கிரகங்கள் நட்சத்திரங்களோட சக்தியை காட்டிலும் என்னுடைய மந்திர சக்தி வலியது. அமைதி குடிகொண்டிருந்த கடலில் நான் மந்திரம் ஜபித்து சுடற்காற்றை வருவித்தேன் என்பது தங்களுக்கு தெரியுமா? முதலில் அந்த காஞ்சி நகர் ஒற்றனும் அதை நம்பவில்லை. பிற்பாடு கடலில் மூழ்கி உயிரை விடும்போது கட்டாயம் நம்பியிருப்பான்.
0: அவன் கடலில் மூழ்கி இறந்ததை நீ பார்த்தாயா?
2: நான் பார்க்காவிட்டல்னே, அவன் இருந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்ததை பார்த்தேன்.
0: தீப்பிடித்த கப்பலிலிருந்து அவனை தப்புவிக்க இளவரசர் கடலில் குதித்து போனாராமே.
2: போனவர் திரும்பி வந்தாரா?
0: திரும்பி பல்லவனுடைய கப்பலுக்கு வரவில்லை.
2: பின்னே என்ன? இரண்டு பகைவர்களும் ஒரே நாளில் பலியாவதற்காகவே

0: வந்தியத்தேவனை உயிரோடு விட்டுவிட்டு வந்தேன். நீ என்னதான் சொன்னாலும் என் மனம் நம்பவில்லை. அவர்கள் இருவரும் இன்னும் உயிரோடு இருப்பதாக என் மனத்திற்குள் ஏதோ சொல்லுகிறது. பூங்குழலியை உனக்கு தெரியுமா?
1: நன்றா தெரியும். இலங்கையில் அவள் எங்களுக்கு தொல்லையாயிருந்தாள். அவளும் சுழற்காற்றில் போயிருக்கலாம்.
0: அதுதான் இல்லை. சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு படகு தூரத்தில் வந்தது. கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து ராக்கம்மாள் பார்த்தாளாம். திடீரென்று அது மறைந்து விட்டதாம். படகில் இரண்டு மூன்று பேர் இருந்ததாக தோன்றியதாம்.
1: அப்படியானால் தாங்கள் கிழவரை அழைத்துக்கொண்டு உடனே நடையை கட்டுங்கள். நான் இருந்து பார்த்து கொண்டு வருகிறேன்.
0: நாங்கள் இருந்தால் என்ன?
1: கிழவர் இருந்தால் இளவரசருக்கு ராஜ மரியாதைகள் செய்து அழைத்து கொண்டு போய் பார்ப்பார். காரியமெல்லாம் கெட்டுப்போகும்.
0: மந்திரவாதி, நானும் தான் கேட்கிறேன். அவர்கள் இறக்க வேண்டிய அவசியம் என்ன? மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிவிட எல்லோரும் சம்மதித்து விட்டால்?
1: அம்மணே, பெண் புத்தியை காட்டிவிட வேண்டாம். காஞ்சி ஒற்றனுக்கு நம் ரகசியமெல்லாம் தெரியும்.

0: போகும். மந்திரவாதி, நானும் தான் கேட்கிறேன், அவர்கள் இறக்க வேண்டிய அவசியம் என்ன? மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிவிட எல்லோரும் சம்மதித்து விட்டால்?
1: அமணி, பெண் புதியை காட்டிவிட வேண்டாம். காஞ்சி ஒற்றனுக்கு நம் ரகசியமெல்லாம் தெரியும். அவன் இளவரசரிடமும் சொல்லியிருப்பான். பொழுது விடுவதற்குள் நீங்கள் புறப்பட்டுச் செல்லுங்கள். ஏய் ராக்கம்மா, பூங்குழலி அவர்களை அழைத்து வந்தால் காட்டில் எங்கே வைத்திருப்பாள்?
0: மறைந்த மண்டபம் ஒன்று இருக்கு, அதுதான் அவளோட அந்தரங்க வாசஸ்தலம். காஞ்சி ஒற்றன் அதில் தான் ஒரு பகல் முழுக்க மறைச்சி வச்சிருந்தா. பிறகு அதை நான் கண்டுபிடிச்சு விட்டேன்ல.
1: நல்லது, அந்த மறைஞ்ச மண்டபம் இருக்கும் இடம் எனக்கு தெரியும், அங்கே போய் காத்திருக்கிறேன். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா?
0: எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய்?
1: நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன்.
0: சௌக்கியமா இருப்பதாக 10 நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது. ஆஹா, எத்தனை நாள் ஆற்று பார்த்து.
1: சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்கள். அந்த முட்டாள் பல்லவன் என்ன செய்ய போகிறானாம்?
0: அவனையும் தஞ்சைக்கு அழைத்து போகிறோம்.
1: அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க.
0: அவனை பற்றி கவலை இல்லை, நான் காலால் இட்டதை அவன் தலையால் செய்ய காத்திருக்கிறான்.
1: இருந்தாலும் ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவனிடம் தாங்கள் கொஞ்சம் ஏமாந்து போனீர்கள் அல்லவா?
0: அது உண்மைதான். அதனாலேயே அவனை உயிரோடு மறுபடியும் பார்க்க விரும்புகிறேன்.
1: அந்த ஆசையை அடியோடு விட்டுவிடுங்கள் ராணி.
0: இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து நகரத் தொடங்கினார்கள் என்று தெரிந்தது. பூங்குழலி தன்னை அவர்கள் பார்க்காத வண்ணம் இன்னும் நன்றாய் புதரில் மறைத்து கொண்டாள். நல்ல வேளையாக அவள் இருந்த பக்கம் அவர்கள் வரவில்லை, வேறு திசையாகச் சென்று விட்டார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில இடும்பன்காரி, கடம்பூர் நடுநிசி கூட்டத்துல வேல நாட்டம் ஆட வந்த தேவராளன், கொள்ளிடக்கரையில இடும்பன்காரியோட சேர்ந்து திருப்புறம்பயம் பள்ளிப்படை காட்டில் நடந்த சதி கூட்டத்துல பங்கெடுத்துக்கிட்ட சோமன் சாம்பவன், இவங்களை போல எத்தனையோ பேர் வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள் ரவிதாசனின் தலைமையில இயங்கி வந்தாலும் அவன் உயிரை காக்க முடியல. பழி வாங்குறதுக்கு இவங்க எல்லார காட்டிலும் அதிக காரணம் தனக்கு இருப்பதாக சொல்லி பழுவூர் இளையராணியாகி சபதத்தை நிறைவேற்ற நந்தினி ஏற்படுத்திக்கிட்டு வர குழப்பங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த நெடுங்கதையின் புதிய திருப்பம் கோடிக்கரை கலங்கரை விளக்க காவலரின் மருமகள், இந்த கோஷ்டியை சேர்ந்தவ என்கிற விஷயம். வலிய வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட இந்த ராக்கமாலை எவ்வளவு தூரம் நம்பலாம்? ரொம்ப எச்சரிக்கையோட நந்தினி பேசுறத கவனிச்சோம். யாரோ கடல்ல மூழ்கி போயிட்டதாக இவங்க அலறி அடிச்சுக்கிறாங்களே, அது நிச்சயம் இல்லைன்னு சொல்றேன். பாருங்க, யாரோன்னு ரொம்ப பட்டுக்காம பேசுறார் அக்கம்மாள். குழவர் கோவிலுக்கு தஞ்சாவூர் சேந்தன் முதனை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகலாமா கேட்டதுக்கு வேணாம்னு சொல்லிடுறா நந்தினி. வந்தியத்தேவனுடன் கோடிக்கரைக்கு வந்திருந்த பழையாறை வைத்தியர் மகன் இந்த சேந்தன் முதலுடன் சிறையில் இருந்ததையும், குந்தவிய வர்றதுக்குள்ள தன் செல்வாக்கினால வைத்தியர் மகனை நந்தினி விடுதலை செய்ததையும் பார்த்தோம். வேணாம்னு சொன்னதுக்கு இதுவும் முக்கியமான ஒரு காரணம். கதையின் அடுத்த கட்டத்துக்கு போகும் முன் ஒரு விலகல். கோடிக்கரையின் சதுப்பு நில பாங்கு, புதைசேற்று குழிகள் இவற்றோட இன்னொரு செய்தி. ஒரு காலத்துல சிறு சிறு தீவுகளா இருந்த பகுதிகள் காலப்போக்குல சேர்ந்துகிட்டதா சொல்றாங்க. இதுக்கு சான்றாக இன்றும் சில பகுதிகள் தீவுங்கிற பேர்ல இருக்கின்றன. ஓணான் தீவு, தாழையடி தீவு, இப்படி தியாக விளங்க கரையரின் முன்னோர்களுக்கு இன்னும் சில பெயர்கள் தெரிஞ்சிருக்கலாம். இலங்கையிலேயே அருள்மொழிவர்மரை நெருங்க முடியல ரவிதாசனால. இங்க கோடிக்கரையில அவரை கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நந்தினி ஏதோ குழப்பத்துல இருக்கிறார். எந்த முயற்சி பண்ணினாலும் காரியம் கெட்டுப்போ. பொழுது விடியறதுக்குள்ள எல்லாரும் புறப்படுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு அவசரப்படுத்துறான். இந்த நிலையில ரவிதாசன் என்ன திட்டம் வச்சிருக்கார் போக போக தெரியும். நந்தினி முற்றிலும் எதிர்பாராத போது கேட்கிறான், ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கார், ஏதாவது செய்தி உண்டா? இது அடுத்த திருப்பம்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள்.

0: அளித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை 6:10. இனி ஒரு திரைப்பாடல் கேட்கலாம். ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், பி. சுசீலா குரல்களில்.

0: மீண்டும் திரைப்பாடல்கள் 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் நேரம் 6:28:20 ஆகாஷ்வாணி. இனி விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
2: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே.
1: சுகர், என்ன நடக்குது?
3: பில் போடுறாங்க.
1: சரி, உன் கார்டை கொடு. பின் என்ன?
4: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
6: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
5: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
7: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
8: இன்னைக்கு பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
9: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
8: பீட்சா பார்ட்டி.
9: ஏ
8: சரி, கார்டையும் பின்னையும் கூட.
9: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
8: பை கேர்ள்ஸ். எங்க போற? கேக்கலையா? நோ ஷேரிங்.
9: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
11: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல வந்து 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனாலதான் ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்து வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. எக்யூப்மெண்ட்ஸ் வரல, ஃபியூஸா பிரச்சனைனா, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா, அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. கார்பரேஷன்லயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
10: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தாவே

0: அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவி உள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேகா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி

0: இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிகுல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிதைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரங்கள். அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
3: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
5: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
5: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
5: ஆர்பிஐ சொல்கிறது.
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
1: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா குரல்களில் நிஜங்கள் படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வண்டி சக்கரம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மனதில் நின்றவையில் ஒலிக்கவிருக்கும் பாடல் கல்யாணி மேனன் குரலில் சுஜாதா படத்திலிருந்து.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: திரையசையில் பாடலை கேட்கும் முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: சாவித்ரி படத்திலிருந்து வாணி ஜெயராம் குரல்களில் ஒலிக்கிறது பாடல்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். தொடர்கிறது திரைகானம்.

நேரம் 7:45. ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC போல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTEC டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடுவாழ் இந்தியர், அயல்நாடுவாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடுவாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் இனி ஒலிக்க இருக்கிறது TM சவுந்தரராஜன், P. சுசீலா குரல்களில் பலே பாண்டியா படப்பாடல்.

0: மீண்டும் திரைகாணம் 8:05. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷவாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸை உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்றாக அறிவித்துள்ளது. எனவே தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து தொற்று அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் துறைமுக பகுதிகளிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி எஸ் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு எல் மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22 தொடங்கியது. முன்னதாக 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அகரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அகரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகள்

0: மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு ஒரு சாயாலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாயாலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அகரகாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கே கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3ஆம் தேதி சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி சந்திரசேகர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுயஉதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனுஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனுஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய

அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து

0: கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு இரண்டு முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் திக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் 9

0: வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். பண்ணை செய்தி கேட்கும் முன்,
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: பண்ணை செய்தி. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோடைகால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைகாலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கைப்பூண்டு, சணப்பு, கொளுஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்கு தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்கத் தொடங்கும். பயிர்கள் பூக்கத் தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்கும். மடக்கி உழுத பிறகு செடிகள் மண்ணில் மட்குவதற்கு போதுமான ஈரப்பதம் இருக்க வேண்டும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கைப்பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. அன்பார்ந்த விவசாயிகளே, மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெட்பநிலை, இயற்கை எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டு வரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கிடும் பொழுது அவற்றின் நச்சுகள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுகள் மண்புழுக்களின் உடலை வெதுவா பாதிப்பதால் மண்புழுக்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றது. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 58 விழுக்காடு ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம்

50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகு தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும். சில கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய்ப்புல்லாக மாற்றி சேமித்து வைக்கலாம். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்கலாம். பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. ஆகாஷவாணி.

0: எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி.
1: செல்வி, நான் நேத்தோன சந்தையில பார்த்தேன், பேசலாம்னு நினைச்சு கைய கைய அசிச்சு உன்னை கூப்பிட்டேனே, நீ கவனிக்கவே இல்ல.
2: ஆட, அப்படியா? சந்தைக்கு வியாபார விஷயமா போயிருந்தோம், ஆனா நான் உன்னை கவனிக்கவே இல்ல. புள்ள, கவனிச்சிருந்தா கண்டிப்பா நின்னு பேசி இருந்திருப்பேன்.
1: அது சரிதான், அறுவடை செஞ்ச பயிரை சரியா விற்பனை செய்யறது ரொம்ப முக்கியமாச்சே. அப்படின்னா நேத்து வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு சந்தையில இருந்து கிளம்ப ரொம்ப நேரம் ஆயிருக்குமே.
2: இல்ல வள்ளி, நேத்து மதியத்துக்கெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கே வந்துட்டோம்.
1: நிசமாவா?
2: ஆமா, நாங்க எள் பயிரை தானே அறுவடை செஞ்சோம், அது மட்டும் இல்லாம அத மதிப்பு கூட்டியும் விற்பனை செய்யறோம். அதனால சந்தையில எங்க பொருளுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு.
1: அப்படியா சொல்ற?
2: ஆமா, நாம செய்யற பயிருக்கான பராமரிப்பு முறைகளோட கூடவே அதுக்கான சந்தை வாய்ப்புகளையும் சரியா தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செய்யணும், அப்பத்தானே சரியா விற்பனையும் செய்ய முடியும்.
1: ரொம்ப சரியா சொன்ன, எனக்கும் இத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு பிள்ள.
2: வள்ளி, எதையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் கத்துக்கிற ஆவலும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உனக்கு தேவைப்படுற சரியான விவரங்க இதோ என் கைபேசியில இருக்கு, விவசாய கூட்டத்துக்கு போகும்போது பதிஞ்சது.
1: தேவையான விவரங்கள்னு சொல்ற, அது என்ன விவரங்கள்னு சொல்லிட?
2: எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள், இத பத்தின விவரங்களை திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவங்க எடுத்து சொல்றாங்க, கேட்டுக்க புள்ள.
3: எண்ணெய் விதை உற்பத்தியில் இந்தியா முக்கியமான ஒரு நாடாகும். முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிலக்கடலை, எள்ளு, சோயாபீன், கடுகு, சூரியகாந்தி மற்றும் தேங்காய். இப்போ மத்திய பிரதேசத்தில் வந்து சோயாபீன், குஜராத்தில் நிலக்கடலை, ராஜஸ்தானில் கடுகு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பயிர்கள் நிலக்கடலை, எள்ளு, தேங்காய். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வித்து பயிர்கள் சுமார் 4.5 லட்சம் முதல் 5 லட்சம் ஹெக்டேர் பரப்பரவில் சாகுபடி செய்கிறோம். இப்போ தோராயமாக எவ்வளோ சாகுபடி பரப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க, இப்போ நிலக்கடலை பார்த்தீங்கன்னாக்கா 3.3 லட்சம் ஹெக்டேரில் வந்து நிலக்கடலை வந்து சாகுபடி பண்ணுறோம். மாவட்டங்கள்னு பார்த்தீங்கனாக்கா, திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், ஈரோடு முதலிய மாவட்டங்களில் வந்து நிலக்கடலை பயிர் வந்து அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. அதுக்கப்புறம் எள்ளு பொறுத்த வரைக்கும் முக்கியமான உற்பத்தி மாவட்டங்கள் விழுப்புரம், ஈரோடு, தஞ்சாவூர். 0.50 லட்சம் ஹெக்டேரில் வந்து சாகுபடி பரப்பு. இப்போ நான் சொல்கிறது வந்து எல்லாம் தோராயமாக தான். இப்போ தென்னை அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னாக்கா, அது மெயினாக வந்து என்னென்ன உற்பத்தி மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூர், திருப்பூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி. மொத்த பரப்பளவு தென்னையை பொறுத்த மட்டும் 4.4 லட்சம் ஹெக்டரில் வந்து பயிரிடப்படுகிறது. அதே மாதிரி சூரியகாந்தி பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான், 0.10 லட்சம் ஹெக்டரில் வந்து சாகுபடி பரப்பளவு இருக்குது. மெயினான மாவட்டங்கள்

பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி, கரூர் மற்றும் விருதுநகர். ஆமணக்கு 0.05 லட்சம் ஹெக்டர் தான் இது சாகுபடி பரப்பு. இதில் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலம், தருமபுரி மற்றும் நாமக்கல். தமிழக எண்ணெய் வித்து விவசாயிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள், சவால்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்க பருவநிலை மற்றும் நீர் பற்றாக்குறை. பெரும்பாலான எண்ணெய் வித்துக்கள் சுமார் 70% மானாவரி நிலத்திலேயே பயிரிடப்படுகின்றன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரற்ற பருவமழை மற்றும் நிலத்தடி நீர் மற்றும் குறைதுனால இது வந்து மகசூலை வந்து நேரடியாக வந்து பாதிக்குது. அப்புறம் இன்னொரு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தரமான விதைகள் வந்து கிடைக்கிறது இல்லை. அதிக மகசூல் தரும் மற்றும் பூச்சி தாக்குதலை தாங்கக்கூடிய வீரிய ஒற்றரக ஹைபிரிட் விதைகள் அனைத்து விவசாயிகளுக்கும் கிடைக்கிது, பட் சரியான நேரத்தில் வந்து கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலி ஆட்கள் பற்றாக்குறை. இப்போ எல்லாமே நகரமயமாக்குதல் வந்துடுது. ஒரு குடும்பத்தில் வந்து விவசாயிகள் இருந்தாங்கனாக்கா அந்த காலத்துலலாம் குடும்பத்தில் உள்ளவங்களே அந்த வேலையே செய்வாங்க, ஃபேமிலி லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கிராமப்புறத்தில் ஒட்டிய நகர்ப்புறங்கள் எல்லாத்துலேயும் இண்டஸ்ட்ரீஸில் வேகமாக வளர்ந்து வர்றதுனால தொழிலாளர்கள் எல்லாமே அதை நோக்கி போயிடுறாங்க. அப்படி இருக்கப்ப கூலி ஆட்கள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நிலக்கடை போன்ற பயிர்களுக்கு களை எடுக்கல் மற்றும் அறுவடை பணிகளுக்கு அதிக ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ இதுவும் அந்த எண்ணெய் வித்து பயிர்கள் பண்ணுறதுல ஒரு சிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலை ஏற்றத்தாழ்வுகள். இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை காலங்களில் சந்தைக்கு வந்து வரத்து வந்து அதிகமாகும். அப்போ அதிகமாகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா விலை வந்து கடுமையாக வீழ்ச்சியடைகிறது. அதே மாதிரி வரத்து எப்பப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்போ இப்போலாம் வந்து விலையை வந்து ஏற்றங்கள் நிகழ்கிறது. ஸோ இதுவும் வந்து ஒரு சவாலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால குறைந்தபட்ச ஆதரவு விலை கூட வந்து கிடைக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல். நிலக்கடலை தான் ஒரு மெயினான எண்ணெய் வித்து பயிர். அதில் சுருள் பூச்சி, வேரல்கள் நோய், எள்ளு பயிர்களில் தண்டல்கள் நோய், இதெல்லாம் வந்து உற்பத்தியை வந்து குறைக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இப்போ சந்தைப்படுத்தல உள்ள சவால்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கனாக்க விலை ஏற்ற இறக்கம், இதெல்லாம் வந்து நம்ம சந்தைப்படுத்தல உள்ள சிக்கல்கள். அதுக்கப்புறம் ஈரப்பதம் வந்து ஒரு முக்கியமான இது. இப்போ எண்ணெய் வித்துக்களில் வந்து ஈரப்பதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7-8% மேலே இருந்தாலும் விலை குறையும். எனவே சரியான முறையில் வந்து உலர்த்தல் அவசியம். சேமிப்பு கிடங்கு வசதி இல்லாதனால விவசாயிகள் வந்து குறைந்த விலைக்கு விற்கும் சூழல் ஏற்படுகிறது. இப்போ சந்தைப்படுத்தல உள்ள வாய்ப்புகள், வாய்ப்புகள் சொல்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி வந்து விற்கப்படுது, அதை வந்து மார்க்கெட்டிங் சேனல்ஸ் வந்து என்னது, விற்பனை முறைகள் வந்து என்ன சந்தைப்படுத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை வந்து 3 முக்கியமான வரியில் வந்து விற்பனை செய்கிறாங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ரெகுலேட்டர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இது வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது. இங்கே மறைமுக ஏல விற்பனை, அதாவது வந்து சீக்ரெட் பிட் சிஸ்டம், அதில் நல்ல விலை கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள். இதில் இப்போ விவசாயிகள் வந்து குழுவாக இணைந்து, அதாவது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பயிர் போடுறாங்க பார்த்தீங்களா, ஒரே பயிரை போடுற ஆர்வமுள்ள விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் சொசைட்டியாக பதிவு பண்ணி அவங்கெல்லாம் ஒரு குழுவாக வந்து இணையதான் வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அது ஒரு மெயினான கான்செப்டாக போயிட்டுருக்கு. இப்போ அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலமாக விவசாயிகள் வந்து குழுவாக இணைந்து நேரடியாக தங்களுடைய விளை பொருட்களை நிறுவனங்களுக்கு டைரக்டாக விற்பனை செய்வது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விலையும் கிடைக்குது, அதே சமயத்தில் அந்த விடைத்தரகர்கள் இருக்காங்க மிடில் மேன் சொல்லுவாங்க, அவங்க வந்து தவிர்க்கப்படுறாங்க. இன்னொரு விற்பனை முறையில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள். விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அவசர பண தேவைக்காக எங்கள் தோட்டத்திலேயே வந்து விற்பனை பண்ணுறாங்க. பட் இதில் வந்து விலை குறைவாக கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி விற்பனை முறைகளை. இப்போ வந்து இதுக்கு அரசு வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரசு ஆதரவு மற்றும் விலை நிர்ணயம் வந்து பண்ணுறப்ப நம்ம அந்த மூலமாகவும் நம்ம விற்பனை பண்ணலாம். இப்போ குறைந்த அளவு ஆதரவு விலை, அதாவது வந்து MSP அப்படின்னு சொல்லுவாங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இப்போ மத்திய அரசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் நிலக்கடலை, ஏழு மற்றும் கொப்பரைக்கு வந்து MSP விலையை அறிவிக்கிறது. இது வந்து சந்தை விலையை விட குறையும் பொழுது அரசு வந்து நேரடியாக வந்து கொள்முதல் செய்யும். இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இநாம்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படிம்பாங்க. அதாவது மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் விவசாயிகள் வந்து ஆன்லைன் ஏலத்தில் வந்து பங்கேற்று தங்களுடைய பொருட்களை வியாபாரிகளுக்கு அதிக விலைக்கு விற்கலாம். இப்போ அதிக விலைக்கு விற்க போகிறப்ப சரியான ஈரப்பதத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் சரியான உலர்ந்த முறையில் இருந்து, அப்புறம் தூசி மற்ற பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி விற்றா அதிக அளவில் வந்து நம்ம பொருட்களை வந்து விற்பனை பண்ணலாம். சந்தைப்படுத்தும் முறைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்நாட்டு சந்தை, அதில் வந்து கிராம சந்தைகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அப்புறம் கமிஷன் முகவர்கள் இதெல்லாம். அப்புறம் ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்குமுறை சந்தைகள், ரெகுலேட்டர் மார்க்கெட், கூட்டுறவு மார்க்கெட்டிங், அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இது வந்து விற்பனை முறைகள். அதுக்கப்புறம் வாய்ப்புகள், இப்போ எண்ணெய் வித்து பயிர்கள் போடுறவங்களுக்கு வந்து இப்போ சந்தை வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப எண்ணெய் வித்து பயிர்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. பட் அதே சமயத்தில் மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணுறப்ப நமக்கு வந்து சந்தை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து முக்கியமான பயிர்களை என்னென்ன மதிப்பு கூட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிலக்கடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை வறுத்துட்டு அதை அப்படியே நம்ம வறுத்த பயிராக வந்து

இருக்கலாம். அதுக்கப்புறம் நிலக்கடலை மிட்டாய், அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. பீனட் பட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது ஒரு வாய்ப்பு, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு எப்போதும் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நுகர்வோர் வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தில் ரீசெண்டாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு ப்ரெஸ் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, செக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் என்றைக்குமே போகிற வர வந்து டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து நீங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணுறதுனால வந்து இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி எள்ளு, இப்போ எல்லாத்துலேயும் மதிப்பு கூட்டல் என்ன இருக்குது, தேங்காயில் இருக்குது, நிலக்கடலையில் இருக்குது, எள்ளில் இருக்குது, அதுக்கப்புறம் ஆமணக்கு இருக்குது. எள்ளு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எள்ளில் வந்து நீங்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளுன்னு இருக்குது. கருப்பு எள்ளில் தான் இப்போ அந்த மிட்டாய் இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க, எள்ளு மிட்டாய் இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பின்னாக்கா, அது ஒரு தனி வேலை. அந்த வெள்ளை எள்ளுக்கு வந்து கொரியா, ஜப்பான் ஏற்றுமதி வாய்ப்புகள் ரொம்ப உள்ளது. பாரம்பரியமாக அவங்க வெள்ளை எள்ளு போட்டு பண்ணுவாங்க. ஸோ வந்து ஏற்றுமதி வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிலக்கடலில் வந்து கடலை பின்னாக்கு, அதுக்கு வந்து ஒரு தனி வேலை. இப்போ தேங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாக்கா கொப்பரை வந்து ஒரு தனி விலைக்கு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கோல்டு ப்ரெஸ் ஆயில், தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெர்ஜின் கோகோனட் ஆயில், இது வந்து ரொம்ப வந்து விலை அதிகமாக இருக்குது. இது வந்து முக்கியமாக அழகு சாதன பொருட்களில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்காய் பவுடர், டெசிகேட்டட் கோகோனட் அப்படிம்பாங்க. அப்புறம் தேங்காய் துருவல் தனியாக, அது தனியாக விற்கிது தேங்காய் பவுடர். அப்புறம் வந்து தேங்காய் பர்பி, அதுக்கு வந்து ஒரு தனி விலை. இதில் வந்து மதிப்பு கூட்டினா அது தனி விலை. அப்புறம் தேங்காய் எண்ணெய், இதில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக்காக பொருளை வந்து நாங்கள் விளைவிச்சு நாங்கள் மதிப்பு கூட்டுறோம் அப்படின்னாக்கா அது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து விலையே வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆமணக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அது மூணு வகையில் வந்து அதை மதிப்பு கூட்டலாம். அதில் என்னென்ன வகை அப்படின்னு ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு முறை காஸ்மெட்டிக் கிரேடு கேஸ்டர் ஆயில், அது வந்து பழகு சாதன பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தனி. இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறது வந்து அதுக்கு தனி. அதுக்கப்புறம் இது வந்து ஆமணக்கு எண்ணெய் வந்து ஒரு முக்கியமான வந்து உபப்பொருள், அதாவது வந்து பயோ லூப்ரிகன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆமணக்கு ஆயில் வந்து மிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து விதையாக விற்றாலும் அதுக்கு ஒரு மதிப்பு, அதே சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் மதிப்பு கூட்டி பண்ணுறப்ப இதுக்கு ஒரு தனியாக மதிப்பு. ஸோ இதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலேயே நீங்கள் பண்ணலாம். அதே சமயத்தில் வந்து முயற்சியும் ஆர்வமும் இருந்துச்சுனாக்கா ஒரு சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் கூட சிறு லெவலில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி நீங்கள் வந்து விற்பனை பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுற இருந்துச்சுனாக்கா இப்போ எஃப்யூ இருக்குது பார்த்தீங்களா, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள். தமிழ்நாட்டில் வந்து நிறைய எஃப்யூஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பிராண்ட் நேமில் வந்து ஆயில் வந்து விற்பனை பண்ணுறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் மதிப்பு கூட்டு விற்கிறப்ப FSSAI அனுமதி வந்து, அது வந்து உணவு பாதுகாப்பு துறையோட உரிமம், இது வந்து ரொம்ப கட்டாயம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அக்மார், தரமான எண்ணெய் விற்பதற்கு இது ஒரு அங்கீகாரம். அதுக்கப்புறம் ஆர்கானிக் சான்றிதழ். ஸோ இது வந்து நீங்கள் மதிப்பு கூட்டுறப்ப இந்த சான்றிதழ் வந்து ரொம்ப முக்கியம். FSSAI, அதுக்கப்புறம் அக்மாருக்கு ஆர்கானிக் சான்றிதழ். ஸோ இது மூணும் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து மதிப்பு கூட்டல் பண்ணி நீங்கள் எண்ணெய் விற்றீங்கனாக்கா இதுக்குள்ளே மதிப்பே வந்து உங்களுக்கு தனி. அந்த மதிப்பு கூட்டலில் வந்து வெறும் எண்ணெயாக மட்டும் விற்காமல் அதில் சில மாற்றங்களை செய்கிறது மூலமாக இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமான விலைக்கு விற்கலாம். இப்போ பாரம்பரிய மரச்செக்கு எண்ணெய், அதாவது கோல்டு ப்ரெஸ் ஆயில்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இயந்திரங்களால் பிழையப்படும் எண்ணெயை விட மரச்செக்கு எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா 40-60% வரை விலை வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ பிராண்டட் ஐட்டம்ஸ் இல்லதெல்லாம் கடலை எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120-170-180 ரூபா விற்கிது ஒரு லிட்டர் எண்ணெய். ஆனால் அதே இது வந்து இப்போ மரச்செக்கு எண்ணெய் கோல்டு ப்ரெஸ் ஆயில்னாக்கா மினிமம் வந்து ஒரு 250 ரூபா வரையில் ஒரு 350 ரூபா வரைக்கும் சில பிராண்டட், அது வந்து பிராண்டட் பொறுத்து வந்து விற்பனை ஆகுது. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சில மாற்றங்கள் செய்வதுன்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூலிகை எண்ணெய்கள், இப்போ தேங்காய் எண்ணெயோட வந்து சில வந்து மூலிகைகள் கலந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கறிவேப்பிலை, நெல்லிக்காய் சேர்த்து இதெல்லாம் வந்து நீங்கள் தைலமாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் வித்தோட வந்து பின்னாக்கு, இதை வந்து நம்ம கால்நடை தீவனம் அல்லது வந்து இயற்கை உரமாக இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்லாம் பண்ணுறப்ப அந்த பின்னாக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுவையூட்டப்பட்ட எண்ணெய்கள், பூண்டு அல்லது மிளகாய் கலந்து இன்ஃபியூஸ்டு ஆயில், அது நீங்கள் போடுறப்ப அதுவும் வந்து தற்போது பிரபலமாகிட்டு வருது. முக்கியமாக எப்படி உங்களுக்கு வந்து மதிப்பு கூட்டலில் வந்து உங்களுக்கு அதிகமான விலை கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, அது நம்ம எப்படி வந்து சந்தைப்படுத்துதல், எந்த சந்தைப்படுத்தணும், அதுக்கு வந்து சில மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நல்ல பேக்கேஜில், இப்போ நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தாலும் கூட அது ஒரு நல்ல வந்து ஒரு பேக்கேஜ் பண்ணி நம்ம வந்து விற்பனை பண்ணணும். கண்ணாடி அல்லது தகரப்பெட்டிகள், அதில் வந்து நீங்கள் பண்ணுறப்ப வந்து இது உயர்தரம், இது சுற்றுச்சூழலுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற வந்து
வந்து ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கும். அதை வந்து ஒரு ஒரு கிளீனான இமேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பேக்கேஜில் வந்து நீங்கள் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேபிளிங், ஒரு நல்ல கிளியரான லேபிள், அந்த லேபிளை வந்து எப்போ தயாரித்தது, அதோட செக் அழுது, அப்புறம் அதோட காலாவதி தேதி, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், அதெல்லாம் அதில் கொடுத்தாதான் அந்த பொருளுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் மதிப்பு கூட்டில் வந்து நீங்கள் எவ்வாறு விற்பனை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து

0: முக்கியமான இது பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் கூட பதிஞ்சு நீங்கள் விற்பனை பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை நேரடியாக பார்க்குறாங்க இல்லைங்களா வியூவர்ஸை. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தை வாய்ப்புகளை வந்து உருவாக்கும். அதுக்கப்புறம் நேரடி விற்பனை, உழவர் சந்தைகள், அதில் வந்து நேரடியாக விவசாயிகளிடமிருந்து நீங்கள் மக்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் மால்கள், இதுலெல்லாம் கூட நேரடியாக விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் இணையதளங்கள்லாம் இருக்குது, அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு இணையம் மூலமாக நீங்கள் விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உள்ளூர் மளிகை கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு சிறிய பாக்கெட்டுகள் ஒரு 500 ml 250 ml அந்த மாதிரி வந்து நீங்கள் விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் இயற்கை அங்காடிகள், இப்போ நிறைய வந்து இப்போ தெருவுக்கு தெரு வந்து இயற்கை அங்காடிகள்லாம் இருக்குது, அங்கே வந்து ஒரு சின்ன ஒப்பந்தம் போட்டு நீங்கள் அங்கே கூட வந்து விற்பனை பண்ணலாம். அதுக்கப்புறம் நகரத்தில் வந்து நிறைய உணவகங்கள்லாம் இருக்குது, அவங்கள்ட்ட வந்து நீங்கள் மொத்தமாக விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விற்பனை வாய்ப்புகள்லாம் வந்து நிறையா இருக்குது. இப்போ பொதுமக்கள்கிட்ட வந்து நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு, நம்ம வந்து ஒரு நல்ல பொருட்களை குவாலிட்டியான பொருட்களை தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நுகர்வோர் மத்தியில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய பொருட்களை வந்து மதிப்பு கூட்டி அதை வந்து தரமாக விற்பனை பண்ணணும். நிறையா முன்னணி நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்டில் வந்து நிறைய உத்திகளை பயன்படுத்தி விளம்பரம் பண்ணுறாங்க. அந்த விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து பொருட்கள் வாங்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற மக்கள் நுகர்வோர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து குவாலிட்டி விலைகள் வந்து என்ன விலை விற்றாலும் அதை வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க, ஆரோக்கியத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து ஒரு சிறிய நிறுவனம் நம்ம பொருள் வந்து எப்படி வந்து விற்பனை பண்ணது, நம்ம பொருள்லாம் விற்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. தரம் வந்து ரொம்ப முக்கியம். குவாலிட்டியாக கொடுத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து ஒரு முறை பயன்படுத்திட்டு மறுமுறையும் வந்து உங்ககிட்டே வாங்குவாங்க. மக்கள் வாங்குவாங்க, சின்ன லெவலில் வந்து நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வந்து உயர வந்து வாய்ப்பு இருக்குது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் த பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு. அதை வந்து நுகர்வோர் வந்து திருப்திப்பட்டாங்கனாக்கா நீங்கள் எந்த விதமான விளம்பரமும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அவங்க வந்து பொருள் வந்து இவங்கள்ட்ட நல்லா குவாலிட்டியாக இருக்குது, அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க, உங்கள் பொருள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விற்பனை ஆகிறோம். ஸோ ஒவ்வொரு விவசாயிகளும் இதை மட்டும் கருத்தில் கொண்டு தங்களுடைய பொருட்களை வந்து இந்த மாதிரி சந்தைப்படுத்தினாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கும்.
1: என்ன வள்ளி, எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் இதை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல, அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா, விவரங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது. எண்ணெய் வித்து பயிர்களுக்கான விற்பனை வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, இந்த பொருட்களை எல்லாம் எப்படி மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சு கூடுதல் வருவாய் எடுக்கலாம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நீ அழுத்தம் திருத்தமா சொல்றத பார்த்தா.
2: ஆமா செல்வி, இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இத நாம எப்படி பயன்படுத்திக்கலாம்னு தானே மனசு யோசிக்கும்.
1: யோசி வள்ளி, நல்லா யோசி, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு. இது விஷயமா வேற என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளு, செய்யறதுக்கு இந்த செல்வி தயாரா இருக்கா.

மரவள்ளி வெப்பமண்டல பயிராகும். தமிழ்நாட்டில் மரவள்ளி கிழங்கு முக்கியமாக சேலம், நாமக்கல், ஈரோடு, கடலூர், விழுப்புரம், தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு பெரும்பாலும் மானாவாரி பயிராக பயிரிடப்படுகிறது. மாவுச்சத்து பிரித்தெடுப்பதற்கான மூலப்பொருளாக மரவள்ளி கிழங்கு பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் மரவள்ளி கிழங்கு சுமார் 1.96 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. நடவு செய்த 9 முதல் 11 மாதங்களுக்கு பிறகு மரவள்ளி கிழங்கு அறுவடை செய்யப்படுகிறது. கிழங்கு முதிர்ச்சியடையும் போது இலைகள் மஞ்சள் நிறமாகி 50% இலைகள் காய்ந்து உதிர்ந்துவிடும். தண்டின் அடிப்பகுதிக்கு அருகில் உள்ள மண் விரிசல்களை காட்டும். பெரும்பாலும் மலைப்பகுதிகளை சுற்றி பயிரிடப்படும் மரவள்ளி கிழங்கின் வேரிலிருந்து ஸ்டார்ச் எடுக்கப்படுகிறது. மரவள்ளி கிழங்கு கைமுறையாக அறுவடை செய்வது மிகவும் கடினமாகும். கிழங்குகளை முள்கரண்டி அல்லது பட்டை கத்தியை பயன்படுத்தி பிடுங்கலாம். ஆனால் இது மரவள்ளி கிழங்குகளை சேதப்படுத்தக்கூடும். மேலும் மரவள்ளி கிழங்கு அறுவடை செய்வதில் கூலி ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது. வேர்கிழங்கை அறுவடை செய்வதில் அறுவடை இயந்திரங்கள் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. பெரும்பாலான இந்திய விவசாயிகளின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு அறுவடை இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவை மரவள்ளி கிழங்கு அறுவடை செய்வதற்கு கூலியை குறைத்து நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறது. டிராக்டரால் இழுக்கப்படும் இரு வரிசை மரவள்ளி கிழங்கு அறுவடை இயந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இரு வரிசை மரவள்ளி கிழங்கு அறுவடை செய்யும் இயந்திரம் கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் முக்கிய செயல்பாடு மரவள்ளி கிழங்குகளை ஒற்றை அல்லது இரண்டு வரிசைகளில் தோண்டும். மரவள்ளி கிழங்கு அறுவடை இயந்திரம் டிராக்டரால் இயக்கப்படும் கருவியாகும். இது 3 புள்ளி இணைப்பு அமைப்புடன் கூடிய பிரதான சட்டம், ஆழத்தை சரி செய்யும் தண்டு மற்றும் தோண்டும் கத்திகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. பிரதான சட்டத்தில் எடையை சேர்க்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. தோண்டும் சக்தியானது சரியான வடிவில் இருக்கும். இது மண்ணில் எளிதாக ஊடுருவி இழுவை சக்தியின் தேவையை குறைக்க கத்தியின் முன் 5 இரும்புத்தண்டுகள் பொருத்தப்பட்டிருக்கும். கிழங்கை தோண்டும் முன் செடியின் மேல் தண்டு பகுதியை அகற்ற வேண்டும். கருவியை முன்னோக்கி இழுக்கும் போது மரவள்ளி கிழங்குகள் பிடுங்கப்படுகின்றன. இந்த இயந்திரம் ஒற்றை வரிசையாக இருந்தால் நாளொன்றுக்கு 0.5 முதல் 0.7 ஹெக்டரும், இரண்டு வரிசைகளாக இருந்தால் 0.7 முதல் 1 ஹெக்டரும் அறுவடை செய்யும். இரு வரிசை கொண்ட மரவள்ளி கிழங்கு அறுவடை இயந்திரத்தின் சிறப்பியல்புகளாவன அறுவடை திறன் சுமார் 98%. இதை 35 முதல் 45 குதிரை திறன் கொண்ட டிராக்டரை கொண்டு எளிதாக இணைக்க முடியும். கையினால் அறுவடை செய்வதை விட அறுவடை செலவு குறைவு. கையினால் தோண்டுவதற்கு ஆகும் கூடுதல் நீர்ப்பாசனம் குறைக்கப்படுகிறது. டிராக்டரால் இயக்கப்படும் மரவள்ளி கிழங்கு அறுவடை மற்றும் தூக்கும் இயந்திரம் கோயம்புத்தூரில் உள்ள மத்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தால் இந்த இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளது. மரவள்ளி கிழங்கு அறுவடை இயந்திரம் பிரதான சட்டம், தோண்டும் கத்தி, கடத்தும் அமைப்பு மற்றும் கொத்து உடைக்கும் அமைப்பு ஆகியவற்றை கொண்டுள்ளது. கடத்தும் அமைப்பு 2 முடிவற்ற கிரிப்பர் பெல்ட் கொண்டுள்ளது. 50 குதிரைத்திறன் டிராக்டருடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது உபகரணங்கள் ஒற்றை மேடு தோண்டி கிழங்குகளை தரையில் இருந்து தூக்கி கைமுறையாக சேகரிப்பதற்காக மேற்புறத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அறுவடை இயந்திரத்தின் களத்திறன் மணிக்கு 0.23 ஹெக்டர் ஆகும். மேலும் இது கைமுறையாக அறுவடை செய்வதை விட 80.80% செலவை மிச்சப்படுத்துகிறது. உயர் விளைச்சலுக்கான பருத்தி சாகுபடி தொழில்நுட்பங்கள். தற்போது பருத்தி சாகுபடி பரப்பளவு குறைந்து வந்தாலும் நவீன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்கப்படுவதால் விளைச்சல் அதிகரித்துள்ளது. எனவே வளர்ந்து வரும் பருத்தி தேவையை ஈடு செய்யவும், பருத்தி விவசாயிகள் அதிக விளைச்சல் பெற்று லாபமடையவும் புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகும். முதலில் நிலத்தை எப்படி தயார் செய்வது பார்ப்போம். நிலத்தை அதன் தன்மைக்கேற்ப உழுது தயார் செய்ய வேண்டும். நிலத்தில் போதுமான ஈரம் இருக்கும் போது 2 அல்லது 3 முறை சுமார் 9 அங்குலம் ஆழத்திற்கு உழவு செய்து பின்பு நிலத்தை சமன் செய்து தேவையான இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். நிலம் ஈரமில்லாமல் காய்ந்திருக்கும் நிலையில் உழவு செய்யக்கூடாது. இதனால் மண் கட்டிகள் ஏற்பட்டு பலவிதமான கூட்டுப்புழுக்களும் பூஞ்சான நோயின் கிருமிகளும் கட்டிகளின் உள்ளே தங்கி பின்விளைவுகளை ஏற்படுத்தும். கடைசி உழவுக்கு முன்பு ஹெக்டருக்கு 12.5 டன் மக்கிய தொழு உரம் இட வேண்டும். இதன் மூலம் 30% விளைச்சலை அதிகரிக்க முடியும். இத்துடன் ஹெக்டருக்கு 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இடுவதன் மூலம் தண்டு கூன்வண்டு தாக்குதலை தவிர்க்கலாம். பார் கலப்பையின் மூலம் பார் பிடிப்பது சிக்கனமானது. சுமார் 6 முதல் 10 மீட்டர் நீளத்திற்கு பார் பிடித்து வாய்க்கால்கள் அமைக்க வேண்டும். சாகுபடி செய்யப்படும் பருத்திக்கு ஏற்ற வகையில் பார் இடைவெளி விடுதல் வேண்டும். பொதுவாக

0: இரவை பருத்தி ரகங்களுக்கு 75 சென்டிமீட்டர் இடைவெளியும், வீரிய ஓட்டு ரகங்களுக்கு ரகத்தை பொறுத்து 90 அல்லது 120 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் வேண்டும். மானாவாரி ரகங்களுக்கு 45 சென்டிமீட்டரும், குறுகிய வயதுடைய கோடைக்கால பருத்தி ரகங்களுக்கு 60 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடுதல் வேண்டும். வளமான மண்ணில் பார்களுக்கு இடையிலான இடைவெளியை 15 முதல் 30 சென்டிமீட்டர் வரை அதிகப்படுத்தலாம். இதனால் நன்கு செழித்து வளரும் செடிகளுக்கு தேவையான ஊட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கும். மண் பரிசோதனை செய்யப்பட்ட பரிந்துரைப்படி உரமிடுதல் சிறந்தது. நெல் தரிசுக்கு அதிக விதை அளவு தேவைப்படுகின்றது. அமில விதை நேர்த்தி செய்யப்பட்ட பருத்தி விதைகளை ட்ரைகோடர்மா விருடி தூளுடன் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அல்லது கார்பண்டசிம் அல்லது திரம் 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு விதைப்பதற்கு முன்பு 1 ஹெக்டருக்கு தேவையான விதையுடன் 3 பாக்கெட் அசோஸ் பயிரிலம் உயிர் உரத்தை அரிசி கஞ்சியுடன் நன்கு கலந்து நிழலில் உலர வைத்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அசோஸ் பயிர் இல்லத்தில் விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதையை 24 மணி நேரத்திற்குள் நடவு செய்ய வேண்டும்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 2 பகுதி, நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நலப்பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். இனி தொடர்வது 8 செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தமிழக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேகாவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக்க

0: நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ். திரைகானம். மனோஜ் அருந்ததி குரல்களில் தாஜ்மஹால் பட பாடல்.

0: மீண்டும் திரைகாணம் 9:15. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களை சந்திக்கிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில நாம முத்துநாராயணன் ஐயா அவர்களை சந்திக்க போறோம். ஐயா வந்து 91 வயது உள்ளவர், நமது வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கக்கூடியவர். ரொம்ப சின்ன வயதுலேருந்தே வானொலி கேட்டுட்டு இருக்கிறார். அவர் கேட்கறது மட்டும் இல்லை, அதில் ஏதேனும் சிறிய பிழைகள் வந்தாலும் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்வாங்க. இது மாதிரி ஒன்று நடந்திருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் வன்மையாக இல்லை கடுமையாக கூட இருக்காது. அது நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு இன்சொல்லாக அந்த பிழைகளை திருத்தி சொல்லக்கூடியவர். இவங்க நிறைய தலைவர்களோட கேட்டாவே ஆச்சரியப்படுவீங்க. பெரியார் ஈவேரா அவர்கள், முன்னாள் மாநில முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், இவங்க கூடலாம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தவர் நமது முத்துநாராயணன் ஐயா. அவர் நமது வானொலிக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கக்கூடியவர், ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர். 91 வயதானாலும் சற்று மனம் தளராமல் நான் நிலையத்திற்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எப்பயுமே பெரியவங்க பெரியவங்க தான், எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அவங்க வந்து அதற்காக வந்து ஒரு ஹோம்ஒர்க் செய்வாங்க. அது மாதிரி நிறைய அவங்க வந்து வானொலி தொடர்பான செய்திகளை குறித்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்னையே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எப்போ வாய்ப்பு கொடுப்ப பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி என்ன பார்க்குறாங்க. ஐயா வருக, வணக்கங்க ஐயா.
3: வணக்கம்,
2: ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் நிலையத்திற்கு வந்ததற்கு.
3: உங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: சரிங்க ஐயா, வானொலி பற்றி நிறைய செய்திகள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு முதல்ல சொல்லுங்கள்,
3: சரி
2: அதை தெரிஞ்சுக்கிறோம்.
3: வானொலி நிலைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1927 ஆண்டு பம்பாயில் வானொலி நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியாவை ஆண்டு வந்த வைஸ்ராய் எட்வர்ட் இர்வின் என்பர்தான் திறந்து வைத்தார். சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவில் 6 நிலையங்கள் இருந்தன. அதில் ஒன்று திருச்சி என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1939 ஆண்டு அதை துவங்கி வைத்தவர் அன்றைய பிரிமியர். பிரிமியர் என்றால் தமிழ்நாடு, கேரளாவில் ஒரு பகுதி, கர்நாடகத்தில் ஒரு பகுதி, ஆந்திராவில் முழு பகுதி, கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் முழிய தொடர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனுடைய பிரிமியராக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1939 ஆண்டு திறந்து வைத்தார். மகாத்மா காந்தி அவர்கள் 1947 அன்றுதான் பம்பாயில் முதல் முதலாக வானொலி மூலம் நேயர்களுக்கு பேசுகிறார். அதற்கு முன்னால் 39 ஆண்டு பேசிய பெருமை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு உண்டு. இந்த வானொலி நிலையம் துவங்கிய நாளில் அரியலூர் அங்கப்ப பிள்ளை அவர்கள் நாதஸ்வர நிகழ்ச்சியும் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அவர்களின் கர்நாடக இசையும் ஒலித்தன. இந்த திருச்சி வானொலி நிலையத்திற்கு 50 கிலோவாட்டாக இருந்த சக்தியை 100 கிலோவாட்டாக செய்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பொதுவாக வேளாண்மை, மீன் வளர்த்தல், கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல் போன்றவற்றை பிரதி தினமும் மக்களோடு தொடர்பு வைத்து என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிராணிகளுக்கு பிணி ஏற்பட்டுவிட்டால் எங்கு சென்று மருத்துவ பெற முடியும் என்ற விவரங்களையும் அடிக்கடி கூறி மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான் வானொலி நிலையம். ஆடுதுறை 27 என்ற நெல் வகையை அரசாங்கம் அன்று அறிவித்தது. அதை விளம்பரப்படுத்தி மிகவும் பிரபலமாக்கிய தொண்டு இந்த வானொலி நிலையத்திற்கு உண்டு. அப்பொழுது

டெல்டா மாவட்டக்காரர்கள் ஆடுதுறை 27 என்று சொல்வதற்கு பதிலாக ரேடியோ நெல் என்றே சொல்லுவார்களாம். நேயர்கள் விருப்பத்திற்கு அக்கால பிரபல பாடல்களையும் இக்கால பிரபல பாடல்களையும் ஒளிபரப்பி மக்களை மகிழ்வித்து வருகிறது. குடிநீர் விநியோகம், மின்சார விநியோகம், ஏதாவது அதில் தட்டுப்பாடு இருந்தால் அதை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவித்து நம்மளை உஜார்படுத்தி விடுவார்கள். நாடாளுமன்றத்தில் நிகழும் நிகழ்வுகள், எல்லா மாகாண அசம்பிளியில் நடக்கும் நிகழ்வுகளை சில மணி நேரத்திற்குள்ளாகவே நமக்கு விவரங்களை கூறி வருகிறது ஆல் இண்டியா ரேடியோ. பேப்பரில் படிப்பதற்கு அடுத்த நாள் தான் முடியும் அல்லது மாலை 7 மணிக்கு மேல்தான் தெரியும். ஆனால் சில மணி துடிகளிலேயே விவரமாக ஆல் இண்டியா ரேடியோ ஒளிபரப்பு செய்து விடுவார்கள். கொரோனா காலத்தில் இவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு அளவே கிடையாது. எப்படி என்றால், கொரோனா மிகவும் கொடிய நோய், ஆனால் பயப்பட தேவையில்லை, ஆனாலும் எச்சரிக்கை தேவை. வந்து மக்களை குழப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் வானொலியில் பிரபல வல்லுநர்களையும் மருத்துவர்களையும் அழைத்து வந்து அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, குழந்தைகளுக்கு வராமல் எப்படி செய்வது போன்ற நல்ல அறிவுரைகளை பிரதி தினம் பலமுறை சொல்லி மக்களுக்கு மிக்க உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு கஷாயத்தை எப்படி தயார் செய்வது, எப்படி குடிப்பது, எத்தனை முறை குடிப்பது என்பதை கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல் பிரதி தினம் பலமுறை கூறி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணார்கள். அந்த வகையில் மனித இனம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிகவும் கடமைப்பட்டு உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புயல், சுனாமி, கடல் கொந்தளிப்பு போன்றவைகள் ஏற்பட்டால் அதை முன்கூட்டியே தெரிவித்து கடல்வாழ் மக்களுக்கும் மீனவ தொழிலாளர்களுக்கும் உப்பு தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியில் உரையாற்றுவதற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் காரிலே புறப்பட்டார். வழியில் பாலக்கரை ரயில்வே கேட்டு மூடப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் நிலையத்திற்கு வர முடியாது என்று கருதி சைக்கிள் ஒன்றை பிடித்து கொண்டு வானொலி நிலையத்திற்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியாத உண்மை. 1952 முதல் இன்று வரையிலும், அதாவது 74 ஆண்டுகளாக தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டு வருகிறேன். வெளியூருக்கு சென்றாலும் கையோடு எடுத்து செல்வேன். திருச்சியிலிருந்து தெற்க போனால் 45 மைல், வடக்க போனால் 45 மைல், கிழக்கு போனாலும் மேற்கே போனாலும் 40-45 மைல், அது வரைக்கும் வானொலி கேட்கும். அதற்கு மேல் அமைதியாக உட்கார்ந்திருந்து அடுத்த நிலையம் எப்பொழுது வருமே என்று கருதி அந்த இடத்தில் மறுபடியும் போட்டு பார்ப்பேன். இப்படியே ஒன்று நிகழ்வு ஒன்று கூறுகிறேன். நான் ரிஷிகேஷில் புனித கங்கையை கடப்பதற்கு லக்ஷ்மண் ஜோலா என்று சொல்லுவார்கள் மூங்கில் பாலம், அதில் சுமார் 400-450 அடி நீளம் இருக்கும். அதில் நடந்தேதான் செல்ல வேண்டும். நூற்றுக்கணக்கானவர் நடந்து செல்வார்கள். இரண்டு பக்கமும் யாசகர்கள் யாசித்து கொண்டிருப்பார்கள். ஒரு யாசகர் ஒரு வானொலி பெட்டியை வைத்திருந்தார். அவர் பக்கத்திலே போய் அமர்ந்து, ஐயா 9 மணிக்கு ஆங்கில செய்தி வேணும், நீங்கள் போட முடியுமான்னு ஹிந்தியில் கேட்டேன். அதற்கு அவர், ஒய் நாட், யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு என்றார். நான் அப்படியே மலைச்சி போயிட்டேன். அதே மாதிரி அந்த 9 மணிக்கு திருப்பி கொடுத்தாரு. அதை நான் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து அவர் கையில் ஒரு 10 ரூபா கொடுத்தேன், வாங்க மறுத்து விட்டார். அந்த அளவுக்கு வானொலியில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. அத்தோடு நியூஸை சொல்லும்போது 6:30 நியூஸ், 7:30 நியூஸ், 8:30 நியூஸ் என்று வானொலியில் சொல்லுவார்கள். நான் உடனே சென்னைக்கும் திருச்சிக்கும் டெல்லி அஃபீஷியல்ஸுக்கும் சுமார் 3 மாதம் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததே கால் அரை முக்கால் என்று சொல்லக்கூடாது, 6:30, 7:15, 7:30 என்று சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதை இன்று வரையிலும் ஃபாலோ செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதும் ஏதாவது சிறு பிழை எனக்கு தெரிந்தாலும் உடனடியாக ஃபோன் செய்து, ஐயா அடுத்து வாசிக்கும்போது இதை தவிர்த்து விடுங்கள் என்று பணிவோடு கூறிக்கொள்ளுவேன். எனது பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், உடல் உறுப்பு தானம், இரத்த தானம், இது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து வந்து பேச வேண்டும். மது பழக்கத்தை

0: குறைப்பது எப்படி என்பதை பற்றியும், போதை இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், வாகன விபத்துகளை தவிர்ப்பதை பற்றியும், அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி வகைகளை, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், டிரைனேஜ் டேக்ஸ் என்பதையும், டூ வீலர் ஃபோர் வீலர் எடுக்கும் பொழுது பல வருஷத்திற்கு ரோடு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போட்டு விடுகிறார்கள், அது அனைத்துமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு ஒரு ஆண்டு இரு ஆண்டு போட்டு அனுப்பிவிடுகிறார்கள். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பிரதி வருடம் போட்டாக வேண்டும். இதையெல்லாம் நல்ல வல்லுநர்களை அழைத்து வந்து பேச வைத்து மக்களுக்கு விவரம் சொல்லுவது நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன்.
1: முக்கியமாக நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்னுடைய பார்வைக்கும் அந்த கடிதங்கள்லாம் வந்திருக்கு. அந்த அறிவிப்பு, காலை 6:30 செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம், 7:30 செய்தி அறிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போல்லாம் நீங்கள் உடனே தொடர்பு கொள்வீங்க, நிறைய கடிதங்கள் எழுதுவீங்க. இது வந்து ஒரு கொச்சையான ஒரு தமிழாக இருக்குது. இதை வந்து நல்ல வார்த்தையாக சொல்லலாமே, 6:45, 7:15 அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமே.
0: சஞ்சீவின்னு நினைக்கிறேன்,
1: பாலசஞ்சீவி என்று ஒரு அலுவலர் இருந்தார்.
0: அவருக்கு வந்து இங்கே ஏழே காலும்பாங்க, அடுத்த நிமிஷம் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் வணக்கம், இந்த பாருங்க திருச்சியிலேருந்து 7:30 பேம்பேன். அவர் உடனே அடுத்த நிமிஷம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மாத்துங்கம்பாங்க. இவங்க எப்படி சார் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களான்னு கேட்பாங்களாம். எனக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன்ல, அவர் கரெக்டா எனக்கு சொல்லிடுவாரு,
1: சொல்லிடுவாரு.
0: அதை சொன்னேனுங்க.
1: அதாவது வானொலி வந்து 90 ஆண்டுகளாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் அது வந்து தன்னை மாற்றிக்கொண்டு வருகிறது. அந்த மாற்றத்திற்கு பேருதவியாக இருப்பது உங்களை போன்ற நேயர்கள்னு சொல்லலாம். இப்பயும் கூட நீங்க வந்து ஒரு கடைசியா ஒரு வேண்டுகோள் வைத்தீர்கள், அதாவது உறுப்பு தானம் பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும், போதை தடுப்பு பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தது. நிச்சயமாக இந்த ஆலோசனைகளை வானொலி உள்வாங்கிக் கொள்ளும். அதில் முக்கியமாக இன்னொரு செய்தியும் சொன்னீங்க, அதாவது வந்து இந்த தனிநபர் இன்சூரன்ஸ், அதில் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணாத இருக்கிறது. நிறைய பேர் வந்து அந்த காப்பீடை வந்து தொடர்ந்து புதுப்பிக்கிறதே கிடையாது, அதை அப்படியே மறந்துடுறாங்க. அதெல்லாம் செய்யுங்க, இது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் வானொலி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சின்ன வயதில் வானொலி கேட்கும்போது உங்கள் வீட்டில் எப்போ வானொலி 1952 வாங்கினாங்களா, எந்த ஊர் உங்கள் ஊர், அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: திருச்சி ஜில்லாவில் மேட்டுப்பாளையம், இங்கிருந்து 45 மைலு. எங்கள் வீட்டில் மர்ஃபி ரேடியோ அப்போ இருந்தது 250 ரூபாங்க. 9 இன்ச்சு உயரம் இருக்கும், 15 இன்ச்சு அகலம் இருக்கும். அந்த ரேடியோவில் கரெக்டாக அந்த நியூஸை கேட்கறதுக்கு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க.
1: உங்கள் வீட்டில்?
0: ஆமாம், உட்காந்து கேட்பாங்க. அது கீழே எர்த்து போகிறதுக்கு ஒரு டம்ளர் ஒன்று வச்சு அதில் தண்ணி இருக்கும், அந்த எர்த்து அதுக்குள்ளே விட்டுருவாங்க எர்த்து போகிறதுக்காக.
1: ஏதோ ஒரு செய்தி கூட நீங்க கேட்டுட்டு போய் மற்றவர்கள்ட்ட சொன்னதாக அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்கய்யா, அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்களேன்.
0: பஞ்சாயத்து போர்டில் எங்க அப்பா தான் பிரசிடென்ட்டுங்க. பஞ்சாயத்து போர்டில் 10x10 ஒரு ரூம் ஒன்று கட்டி அதில் ரேடியோவை வச்சு வெளியில் கேட்குற மாதிரி வைப்பாங்க. அங்கே வந்து தரையில் ஒரு 50-100 பேர் உட்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் பஞ்சாயத்து போர்டு கிளார்க்கு வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன் பண்ணுவாருக்க ஒளிபரப்பாகும். கிட்டத்தட்ட 100 அடிக்கு அந்த பக்கம் உட்காந்துருந்தா கூட காதில் கேட்கும். அப்போது 6:30 நியூஸ் கேட்கறதுக்காக உட்காந்து இருக்கும்போது மத்தியில் ஒரு சோகமான ஒரு பாட்டு ஒன்று வச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு இருந்தது. ஆ அப்படின்னு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அங்கேருந்து எங்கள் கடை 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ஓடி வந்து மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்க, மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் வந்தேனுங்க. எனக்கு அப்போ வயசு 14 வயசு. எல்லாரும் அப்போ அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்பவும் எனக்கு அது ஞாபகம் வருதுங்க.
2: ஒரு வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான்
1: பொறியியல் துறையிலையும் ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு வாகனத்தில் வந்து ஒரு மாற்றம் செய்து அதை வந்து பிரதம மந்திரி அளவில் கொண்டு போய் அதை பற்றி சொல்லிட்டுலாம் வந்ததாக ஒரு நிகழ்வு எங்ககிட்ட சொல்லுவீங்க நீங்கள். அந்த மாதிரி வித்தியாசமாக சிந்திக்கிறதுக்கும் வானொலி கேட்பதற்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததான்றதையும் சொல்லுங்களேன்.
0: அதாவது வானொலியில் மிக பிரசித்தி பெற்றவர்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க, சரி நம்மளையும் பேச வைக்கணும், ஒரு நாளைக்கு நல்லா இருக்கணும், அதான ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அப்போது நம்ம கார் இன்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒர்க் ஷாப்புக்கு போவாங்க. அப்போது பிரேக் ட்ரம் லேத்,

0: ரீபோரிங் மிஷின், வால்வு ரீஃபேசர், லைன் போரிங் மிஷின். இந்த நாலு மிஷின் இருந்தால் தான் இந்த வாகனங்களை ரிப்பேர் பண்ண முடியும். இந்த நாலுமே அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாந்துலேருந்து தான் வரும். கும்பகோணம் எஸ்ஆர்விஎஸ்ல வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் எங்கள் கூட கூட்டாளியாக வந்தார். எங்க இதையெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியாது, என்ன காசு இருந்தால் செய்யலாம்னாரு. என்ன சார் ஆயிடும் காசுன்னு, எப்படி ஒரு 30-40,000 வேணும் அப்படின்னாரு. நம்ம ஒரு ஆளால் முடியாது.
1: எந்த ஆண்டுங்க அது?
0: 1967.
1: அப்போ 30,000ன்றது ஒரு பெரிய பணம்.
0: ஆமாங்க, நாங்கள் வந்து மெட்ராஸுக்கு போய் அங்கே எக்ஸிபிஷன்லாம் நடந்தோம். தொழிற்கூடங்கள்லாம் இருக்குது கிண்டியில், அங்கெல்லாம் போய் இந்த மிஷினை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நானும் அவர் ரெண்டு பேருமே போய் இந்த மிஷினை நம்ம வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவிலிருந்து வரவழைச்சோம் ஒரு மிஷினுங்க, ரீபோரிங் மிஷின். அந்த மிஷினுடைய வேல்யூ 4,000 தானுங்க. அதே அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு மோல்டு பண்ணி நாங்க தனியா தயார் பண்ணோம்.
1: அதே மாதிரி நீங்க தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி
1: நம்ம நாட்டிலே தயாரிக்கிறீங்க?
0: அதே மாதிரி இருந்தா பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம மாட்டிக்குப்போம். எனக்கு நம்ம தொழில் நுணுக்கம் இருந்ததுனால இதை கொஞ்சம் மாத்தி நம்ம செய்யணும். அவன் லெப்ட்ல வச்சிருந்தா நம்ம ரைட்ல பண்ணணும், அவன் டாப்ல வச்சிருந்தா அடியில வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சில சீர்திருத்தங்களை எல்லாம் நாம் சொல்லி சுமார் 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு அதை செய்துட்டோம். அப்போ ஒரு கார்பெண்டர், அவர் வந்து வயசு இப்பொழுது 70 வயசாவது இருக்கும், அவர் இந்த கீர் எல்லாம் செய்வதற்கு ஹெலிக்கல் கீரும்பாங்க. ஹெலிக்கல் கீருன்னு சொன்னா எஸ் மாதிரி இருக்கும், இதை வந்து கணக்கு போட்டு 1 இன்ச்சுக்கு எத்தனை பல்லு வெட்டுறது அப்படின்னு அவரை கண்ணை மூடிக்கிட்டே 10 வையும்பாரு, போட்டால் சரியாக வராது, சரி 7 வையும்பாரு, 8 வையும்பாரு, இப்படியே 3-4 நாள் வச்சு அப்புறம் கரெக்டாக சொல்லி நாங்கள் அந்த மிஷினை செஞ்சிட்டோம். அவருக்கு கேன்சர் உண்டு, அவரு இருமும் போதெல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இந்த இதை நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ராத்திரி 10 மணிக்கு ஓட்டி விட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு ஒரே சந்தோஷம். 10 மணிக்கு மேலே பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒருத்தர் வண்டியில் எடுத்துட்டு வந்து சக்கரபொங்கல் புளியோதரை
1: நங்கவரம் ஸ்டோர் போற வழியில,
0: ஆமா அந்த இடத்துல விற்பாரு. அங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவரை கொண்டு போய் அவர் வீட்டுல பாலக்கரையில விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். காலையில 6:30 ஒருத்தன் வந்து கதவை தட்டுனான், என்னடான்னு கேட்ட, அவர் இறந்துட்டாருன்னா.
1: வேலையை முடிச்சுட்டு இறந்து
0: கொடுத்துட்டு இன்னைக்கே அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமை.
1: ஆனா அந்த இயந்திரம் வந்து செயல்பாட்டுல வரும்போது சில பிரச்சனைகள் வந்தது, அது டெல்லியில எல்லாம் போய் பாத்தீங்கல்ல.
0: இத வந்து நாங்க விக்கணும். இங்க நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தின்னு எம்பி இருந்தாரு, மதியழகன் என்னுடைய 6 பேர் நண்பர். அவர் வந்து நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி டெல்லிக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போ மொரார்ஜி தேசாய் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அவர்கிட்ட நேராக கூட்டிகிட்டு போய் என்னை பேச வச்சாரு. அவர் வந்து உடனே பெல் அடித்து ஒருத்தரை கூப்பிட்டு, எஸ்என் அகர்வால்னு இருக்காரு, இவர் இந்த செக்ரட்டரி கிட்ட கூட்டிகிட்டு போனாரு. எஸ்என் அகர்வால் கிட்ட அன்னைக்கு போனோம், இந்த மிஷினை இது வரைக்கும் இம்போர்ட் படுத்துறீங்க, நான் இந்த மிஷினை தயார் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கெல்லாம் இதை விற்றுருக்கோம், டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கும் விற்றுருக்குறோம், இந்த மிஷினை நான் கண்டுபிடிச்சனால நீங்கள் இம்போர்ட் லைசன்ஸை பேன் பண்ணணும்னார். எனக்கு அப்போ வயசு வந்து 30-32 வயசு.
1: அந்த இறக்குமதி அந்நிய செலாவணி குறைவதற்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க.
0: அவர் சிரிச்சுக்கிட்டே, ஹவு மெனி பீசஸ் யூ கேன் மேனுஃபேக்சர் இன் ஏ மந்த் அப்படின்னாரு. நான் உடனே 10-15 பீசஸ்ன. அவரே, வில் இட் பி சஃபிஷியன்ட் ஃபார் ஹோல் ஆஃப் இந்தியா? நோ, யூ ட்ரை டு மேனுஃபேக்சர் மோர் தென் 200 மிஷின்ஸ், தென் யூ ப்ளீஸ் கம் ஹியர், ஐ வில் புட் இம்போர்ட் பேன் ஆர்டர் ஃபார் இம்போர்ட் அப்படின்னாரு. அந்த நிலைமையில நான் வந்தேன்.
1: நான் வானொலி நேயராக இந்த அளவுக்கு நீங்க இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்க நல்லா செஞ்சு இந்தியா முழுக்க விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி, அது
0: பஞ்சாப்லயே வித்திருக்கேன். பஞ்சாப்ல அம்பாலா, ரம்பாலா, ஜலந்தர், அமிர்தசரஸ், டேராடூன் வரைக்கும் போய் வித்துட்டு வந்திருக்கேன். இந்த பஞ்சாப்காரங்க சொல்லுவாங்க, நாங்கள் தான் மிஷினை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்போம், நீ தான் மொதல் ஆள் அங்கே கொண்டு விற்று விற்கிற அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அதில் ஒரு ஈடுபாடோடு செய்யும். என்னுடைய கூட்டாளிகளும் நமக்கு நல்ல உறுதுணையாக.
1: நிறைய தொழில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, ஒரு வழக்கறிஞராகவும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர்கள், அவங்க வந்து செலவு பண்ண முடியாதவங்க, சமுதாயத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க திருச்சியில் வந்து ஒரு பெரிய திரையரங்கு ஒன்று வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து சமையல் எரிவாயு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வச்சிருந்தீங்க. இவ்வளவு

0: நான் வச்சிருந்தாலும் எப்பயுமே வானொலி உங்க கூடவே அதையும் வச்சிருந்தீங்க. அது ரொம்ப முக்கியம்,
1: கையிலேயே வச்சிருப்பேனுங்க.
0: இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று ஒளிபரப்பாவது. அது முடிந்த உடனே மனதின் குரல் தமிழாக்கம் நமது சென்னை வானொலியின் உதவி இயக்குனர் சுதர்சன் அவர்கள் வந்து அதை தமிழாக்கம் செய்வார். அதனுடைய ஒரு பெரிய ஒரு ரசிகர் நீங்கள், அதை கேட்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு பற்றி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
1: அந்த சுதர்சன் எனதருமை நாட்டு மக்களே அப்படின்னு ஒரு டோன் அடிப்பார் பாருங்க, அது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுகிற மாதிரியே இருக்கும். அடுத்த நிமிஷம் அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லுங்க, நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெற்று கொடுத்திருக்கார் நாட்டுக்கு, உங்களுடைய குரல் வளம் நல்ல விதமாக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் என்று அடிக்கடி அவருக்கு நான் பாராட்டுவேன். இப்போ கூட அவரை டெல்லியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் வரவழைச்சு நான் பேசுறது தமிழாக்கம் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க சொல்றது எனக்கு ஹிந்தியில சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அதாவது ஒரு அடி ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் கையை குலுக்கிருக்கிற ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தார். ஆனந்தமாக இருந்ததுங்க. பொது சேவைன்னு சொன்னாங்க, விழி இழந்தோருக்கு நிறைய செய்திருக்கேனுங்க. எப்படின்னா விழி இழந்தோருக்கு ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா, அதற்கு நிறைய சலுகைகள் செய்திருக்கேன். ஒவ்வொரு விசேஷம் எங்கள் வீட்டில் நடக்கும்போதும் அவங்களுக்கு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுப்பேன், அவங்களையும் சாப்பாட்டு இதுக்கெல்லாம் கூப்பிடுவேன். என்னுடைய 60ஆம் கல்யாணம், 70, 80 நிறைவு விழாவுக்கு அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல மரியாதை செய்திருக்கேன். அங்கே 100 பேர்த்துக்கு மேலே வேலை பார்த்தாங்க. இஎஸ்ஐ போட்டு பிரதி மாதம் ஒழுங்காக கட்டிட்டு வாங்கன்னாங்க. கட்டின தொகை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். நான் அடிக்கடி டெல்லி போவேன். இந்த இதை அங்கே டெல்லியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி கெஞ்சி கூத்தாடி இனி இஎஸ்ஐ கட்ட வேண்டியதில்லை என்பதற்கு உத்தரவு வாங்கினேன். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் செய்து கொடுத்தது அந்த காலத்தில் ஒருவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவரை பார்த்தாலே தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு, நம்ம நேரில் போய் பேசலாம்னு சொல்லிவிட்டு நேராக போய், சார் வணக்கம் சார் அப்படின்னேன். அவர் நமஸ்காரம் அப்படின்னாரு. எப்படி சார் என்ன தெரியும்னாரு, உங்கள் மூஞ்சியில் தான் எழுதி ஒட்டியிருக்குது காவேரி ஆத்து பக்கத்துக்காரருன்னு தெரியுதுன்னு இந்த விவரத்தை சொன்னேன். அவரே, சார் இப்போவே ஒரு அப்ளிகேஷனை இதுவரைக்கும் கட்டிய இஎஸ்ஐயை திருப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுங்கன்னார். அதை கொடுத்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் அலைஞ்சி 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரீஃபண்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அதோட அவங்களுக்கு ஒரு பொது கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல பெரிய செவுறு எழுப்பி இனிமே நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாது, தண்ணி வேணும்னா வேற எங்கேயாவது போய் எடுத்துங்கன்னு துரத்தி விட்டாங்க. அதை கேட்ட உடனே அவங்களை அப்படியே நடையிலேயே கூட்டிகிட்டு போய் கலெக்டர் பங்களாவுக்கே போனேனுங்க. சம்சாரம் குழந்தைங்களோட 100 பேருக்கு மேலே அழைச்சிட்டு போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய், நாங்கள் 150 பேர் இங்கே வரணும், வர்றதுக்கு படிக்கட்டை ஏறி வர முடியாது, ஐயா நீங்கள் தயவு செஞ்சு வந்து பாருங்கள், கண்ணு தெரியாதவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. உடனே அவர் கலெக்டர் கீழே இறங்கி வந்தார், விவரம் கேட்டார். உடனே கூப்பிட்டு ஆளுங்களை வச்சு இடித்து தள்ளிட்டு வழியை நீங்கள் எப்பவும் போகிற மாதிரி போங்கன்னாங்க. உப்பவும் உபயோகத்தில் இருக்கிறது என்று கருதுகிறேன். இதை செய்து கொடுத்தேன். அந்த ஆர்பிட்டு நிலத்துக்கு லாங் டைம் லீஸ் வாங்கி கொடுத்தேனுங்க. அப்போது கலெக்டர் வந்து பாரதின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நானும் ஞானதுரை மைக்கேல் என்பவரும் 2 பேரும் போய் சொன்னோம், இது மாதிரி அந்த இடத்துக்கு லீஸு கொடுங்க, லீஸ் அமௌண்ட்டு கொஞ்சமாக போட்டு கொடுங்க. அவர் 18 வருஷத்துக்கு போடணும், 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு போடணும். ஓகே, எவ்வளோ ரூபா போடணும்னாரு. 1000த்துக்குள்ளே போட்டால் நல்லாயிருக்கும், 100 அல்லது 500 ரூபாய்க்குள்ளே போடுங்கன்னா. அவருடனே எழுதிட்டு எங்ககிட்ட காட்டினார், லாங் டைம் லீஸ் ஃபார் 99 இயர்ஸ், ரெண்ட் ₹1 per year. உப்புவும் அது அமுல்ல இருக்குது. நான் ஃப்ரீயாக என் நண்பர்களையும் வைத்து கொண்டு கேஸ் கனெக்ஷன், 40 குடும்பத்துக்கு 40 சிலிண்டர், 40 அடுப்பு, ரெகுலேட்டர், ரப்பர் டியூப் அனைத்தும் கொடுத்தேன். அவங்க காலனியில் இக்பால் காலனின் இருக்குது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிளாட் அலாட் பண்ணி அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் சுமார் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபா பொறுமானம் உள்ள வீடுகளுங்க. அதுக்கு அவங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி

0: இருந்தாங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டிலிருந்து விலக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அவர் அதற்கு பின்னால் அம்மா ஜெயலலிதா அவரிடத்தெல்லாம் நாங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஸ்டாம்ப் டியூட்டி, அந்த விழி எழுந்தோருக்கு நான் பண்ணியிருக்கிறேன். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி 8% ப்ளஸ் 1%, 9%, அந்த கணக்கு போட்டால் சுமார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30,000த்திலிருந்து 45,000 ரூபா வரைக்கும் சலுகை கிடைத்தது. இதை நான் பண்ணி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட ஃபாரின்லேருந்து ஒரு பெரிய மிஷன், அது வந்து 20 லட்சம் ரூபா இருக்கும். அந்த மிஷினை கிறிஸ்டபர் பிளைண்டட் மிஷன் மூலமாக இனாமாக வரவழைத்து கொடுத்துருக்கிறோம். இப்பொழுதும் உபயோகத்தில் இருக்கிறது. அவங்கெல்லாம் காலமாகிவிட்டாங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களையும் அந்த காலனிக்குள்ளே போய் எப்போ ஒரு வக்கீல் ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ செஞ்சாரமான ஆமாம் ஆமாம்பாங்க, அந்த அளவுக்கு நானும் தொடர்பை அதோடு துண்டித்து கொண்டேன். உப்புவும் பொதுநலம் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா 90 வயதான வானொலியை 91 வயதான நீங்கள் வாழ்த்தி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உங்கள் அனுமதியோடு உங்களுடைய கைபேசின்னு நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள், முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99-52-72-12. மீண்டும் ஒரு முறை முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி 99-52-72-12. உங்ககிட்ட ஒரு உறுதிமொழியை சொல்லணுங்க ஐயா, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏற்ற வகையில் வானொலி தொடர்ந்து தன்னுடைய சேவையை தொடரும், அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம் ஐயா.
0: நிச்சயமா, என்னை மதித்து மரியாதை கொடுத்து அழைத்து வந்து பேச வைத்த அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதுதான் இந்த நிலையம். அனைத்தையும் கூற பல நாள்கள் ஆகும். அங்கொன்று இங்கொன்றுமாக தொட்டு வைத்திருக்கிறேன். மீதியை வாய்ப்பிருந்தால் மறுபடியும் ஒரு நாள் உங்களோடு சந்தித்து பேசுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்கள் வானொலியுடனான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
4: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில். எங்கள் இணையதளம்
0: akashvani.gov.in. புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: waves. India secures continued market access to export aquaculture products, honey and eggs, to EU beyond September this year. New Delhi calls for immediate de-escalation of tensions as Israel and Iran exchange fresh strikes. And India records biggest ever victory at Test cricket, defeating Afghanistan by an innings and 300 runs in New Chandigarh. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on Air app. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். திரைகானம் ஒலிவிழா வரும் நேரம் இது. நினைவெல்லாம் நித்யா படப்பாடலுடன் துவங்குகிறது திரைகானம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள் நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்காணத்திற்கு நிறைவாக ஒலிக்க இருக்கிறது KJ யேசுதாஸ் S. ஜானகி குரல்களில் தென்றலே என்னை தொடு.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. பிரணோபதேசம் இசை பேருரை நிகழ்த்தியிருப்பவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள்.

ஞானமே வடிவாகிய முருகப்பெருமானின் புகழை பாடக்கூடிய பெரிய பாக்கியம். முருகப்பெருமானின் அவதார நோக்கமே அசுரன் சூர பத்மனை அழித்து அவனது சேனைகளையும் அழித்து அப்படி சம்ஹாரம் பண்ண வேண்டிய மூர்த்தி அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணல, வேலும் மயிலுமாக்கி சேவலும் மயிலுமாக்கி சேவலை கொடியாக வைத்து அந்த மயிலை வாகனமாக வச்சுட்டான். அசுரனுக்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தினா நமக்கெல்லாம் அவருடைய அனுகிரகத்தை எப்படி பண்ணுவார்னு ஆயுதம் நாவு படைத்த ஆதிசேஷன் வந்தான்னு சொல்லி முடிய. முருகப்பெருமானுடைய அவதாரமே ஒரு உலகத்துக்கு குருங்கிறது எப்படி முக்கியம் என்று காண்பிக்கக்கூடிய வைபவம் இந்த பிரணவோபதேசம்ங்கிறது. எப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் ஒரு சத்குருநாதனை அடைஞ்சாதான் பெருமையே தவிர

நானே கற்றுக்கொண்டேன் நானே கற்றுக்கொண்டேன்னா அந்த வித்தைக்கு பெருமை கிடையாது. குரு இல்லைனா இந்த சம்சார சாகரத்திலிருந்து மீண்டு பிறவியில்லாத பெரிய வாழ்வை அடையணும், பகவானுடைய தர்சனம் கிடைக்கணும்னா குரு அனுகிரகம் வேணும். தனுவு சுத்த தன தார தாயாதி பாந்தவுல ஜெயிஞ்சதிரு ஜாலி கருணத்தோ, மனைவி மக்கள் உற்றார் உறவினர் புத்திரன் எல்லாரும் இருந்தாலும் திரும்பி திரும்பி நமக்கு இந்த கஷ்டங்கள் தான் வருமே தவிர, நம்ம கைலாகு கொடுத்து உஜ்ஜீவனம் பண்ணக்கூடிய சக்தி குருநாதனுக்கு தான் இருக்கு. அதனால குருவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய வைபவம் இந்த பிரணவோபதேசம். ஆலடியில் ஈரிருவர் காயமர வந்து அருமறையின் பொருள் உரைத்த அறமே போற்றி. இந்த உலகத்துக்கு முதல் குரு யாருன்னா சிவபெருமை. கல்லால மரத்தடியிலே அமர்ந்து சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாராளுக்கு உபதேசம் மௌனமா பண்ணினாராம் சுவாமி. வாய திறந்து பண்ணல. ஒருத்தருக்கு குரு பக்தி அதிகமா இருக்குன்னா அந்த குருவனுடைய அசைவை வச்சுட்டே என்ன பேச போறா என்ன உபதேசம் பண்ண போறான்னு தெரிஞ்சிடும். மௌன குருவாக சிவபெருமான் சின்முத்ராதானத்தை காட்டுற. சின்ன சின்முத்ராதானத்துக்கு மூணு விரலை பிரித்து இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேகரிப்பது. இந்த விரல்களுக்கு என்ன பொருள்? சுண்டு விரல் ஆணவம், காமியம், மாயை, ஜீவன், இது பரம்னு பேர். ஆள்காட்டி விரலுக்கு ஜீவன்னு பேர், கட்டை விரலுக்கு பரம்னு பேர். இந்த ஆணவம் காமியம் மாயை மூன்றும் உலகத்திலே இருந்து நம்மை ஆட்டி வைக்க கூடியதுனால

அந்த ஆணவத்தை தொலைச்சாச்சுன்னா நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும். மாயைக்கு முக்கியமான வேலை உலகத்துல நம்மை ஒரு சத்காரியத்துக்கு விடாமல் மாயையில அகப்படக்கூடிய வேலை தான், ஆட்படுத்தக்கூடிய வேலை மாயைக்கு. அதனாலதான் சிவபெருமான் இந்த மாதிரி சின்முத்ராதானத்தை வச்சிருக்க. அத சொல்லக்கூடிய நேரத்துல மகான்கள் என்ன விளக்கத்தை சொல்றாள், இன்னைக்கு ஆதி தாளம்னு ஒரு தாளம் இருக்கு. அந்த தாளத்தை முதலிலே சொன்னவர் நம்முடைய சிவபெருமான். ஒரு தட்டு தட்டி ஆணவமே காமியமே மாயையே இனி என்னை விட்டு நீங்கி விடணும், என்கிட்ட வரக்கூடாதுன்னு ஓங்கி தலையில ஒரு அடி அடிச்சு அப்படி வெளியில தள்ளுறாரோ. இருந்தாலும் மாயை நம்ம கிட்ட திரும்ப வந்துடுமா, அதனால ரெண்டாவது தடவை தலையில தட்டி தள்ளுற. ஆணவத்தை காமியத்தை மாயையினை மூன்றடித்து ஆனந்தமாய் ஆதி தாளம் போடு. இந்த சின்முத்ரா தானத்தின் மூலம் நமக்கு ரொம்ப எளிமையாக விளக்கற. அந்த மாதிரி ஆலடியில் ஈரிருவர் காயமர வந்து அருமறையின் பொருள் உரைத்த அறமே போன்றி. அதுவும் அந்த மாணவர்கள் யார், பிரம்மதேவனுடைய இடது கை பெரும் விரல் நுனியிலிருந்து பிறந்தவர்களாம். சனக சனந்தன சனத் சுஜாத சனத்குமாராள். அப்படிப்பட்ட ஞானவான்களுக்கு சின்முத்ரா தானத்தின் மூலம் உலகத்துக்கு முதல் குருவாக இருந்து சிவபெருமான் விளக்கம். இரண்டாவது குரு வேலடியில் பதம் சுமந்தோன் புயத்தேயற்றி விரும்பி ஒரு பாடம் கேட்டபியனே போற்றி. இரண்டாவது குரு முருகப்பெருமான்னு சொன்னார். அவர் யாருக்கு குருவா இருந்தார், தந்தைக்கே குருவா இருந்தார். சிவபெருமானுக்கு தெரியாத ஞானத்தை புதுச்சா சொல்லி தரப்போறாரா, இல்ல முருகப்பெருமானையும் அவதாரம் பண்ணினான்னு சொல்ற. அவர் எப்படி அவதாரம் பண்ணினார்,

நானும் அம்பிகையும் கைலாயத்தில் லீலா வினோதம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். என்னைக்குமே லீலா வினோதம் பண்ணணும்னா, ஒன்று காமம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்காது, ஞானம் இருக்குன்னு தான் காமம் இருக்காது. அதனால அம்பிகையோடு லீலா வினோதம் பண்ணும் பொருட்டு தன்னுடைய ஞானத்தை சிவபெருமான் ஒரு அழகான குழந்தையா உட்காத்தி வச்சு அம்பிகையோடு லீலா வினோதம் பண்ண கைலாச தாழ்வரைக்கு வந்தார். வந்த நேரத்தில் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சு, அப்படி ஓரமா ஒதுங்கினார். அம்பிகை கூட போனால் அழகான குழந்தை இருக்கிறத பார்த்தார், ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. சுவாமி இந்த குழந்தையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, சுவாமி குழந்தைக்கு ஏதாவது வரத்தை கொடுங்கள்னு கணவன்ட்ட சொன்ன. சிவபெருமான் குழந்தைய பார்த்து, குழந்தாய் உனக்கு நான் ஏதோ வரம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அம்பிகையும் ஆசைப்படுற. குழந்தை சிரிச்சுது, சுவாமி எனக்கு ஒரு வரமும் வேண்டாம், நீங்க வேணா வரம் கேளுங்க, உங்களுக்கு நான் தரேன்னு. உடனே அம்பிகை சொன்னாள், சுவாமி அந்த குழந்தைய கேளுங்கள், உங்களுக்கு புத்திரனா பிறக்கணும்னு கேளுங்கள் வரத்தேன்னு. சிவபெருமான, அப்பா குழந்தாய் நீ எனக்கு புத்திரனா பிறக்கணும்னு தந்தேன்னு சொல்லிட்டு குழந்தை. உடனே அம்பிகை ஆனவள் சந்தோஷத்தினால குதிக்க ஆரம்பிச்சா. குழந்தை கேட்டது, தாயா நீங்கள் ஏன் இந்த மாதிரி குதிக்கிறீர்கள்? இல்லப்பா குழந்தாய், ஒன்னு அற்புதமா புத்திரனா அடையணும்னா சந்தோஷப்பட வேண்டாமா? நீங்க எதுக்கு சந்தோஷப்படுகிறீர்கள்? சிவபெருமான் அல்லவா கேட்டார். அப்பா குழந்தாய், அவருக்கு புத்திரன்னா என்னுடைய வயிற்றில் அல்லவா நீ உதிக்கணும். தாயே, நான் ஒரு பெரிய ஞானவானா இருந்தா உங்களுடைய வயிற்று இல்லாமல் நேரடியாக அவருக்கு புத்திரனாக பிறக்கிறேன்னு சொல்லி, அப்படி புத்திரனாக நெற்றி கண்ணில் இருந்து தீப்பொறிகளாக பிறந்தார். பகவானுடைய தபஸ்னால நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளாக வர அக்னி தேவனும் வாயு தேவனும் பெற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் சரவண பொய்கையிலே விட்டார்னு சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தாயாருடைய சம்பந்தம் வேணும். அப்ப அந்த சரவண பொய்கையை பற்றி மகான்கள்

பூர்வத்தில் தக்ஷயாகம் நடந்த நேரத்தில் சிவபெருமானை தக்ஷனானவன் அவமானப்படுத்தி சிவ தூஷணை செய்த நேரத்தில் தாயாரானவள் மனம் பொறுக்காமல் தன்னுடைய தகப்பன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்கிறார். தக்ஷனுடைய மகளாக பிறந்து சிவபெருமானை மணந்தவள், தக்ஷனுக்கு சிவபெருமானிடம் கோபம், அதனால் சிவதூஷணை செய்த நேரத்தில் தன்னுடைய தேகத்தை அப்படியே எரித்தாள். எரிந்தது நெருப்பா பறக்கல, எரிஞ்சு அப்படியே தண்ணீரா ஓட ஆரம்பிச்சுதான். எந்த இடத்துல நாணல் காடு இருந்ததோ அங்க போய் சேர்ந்ததுனால சரவண பொய்கைன்னு பேர் வர அந்த அற்புதமான தாயார் சரவண பொய்கையாக இருக்க, அதுல இந்த அக்னி தேவனும் வாயு தேவனும் அந்த பொறிகளை விட ஆறு குழந்தைகளாக கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டு அம்பிகையினுடைய கைகளினாலே அணைக்கப்பட்டு ஆறு முக முருகனாக

ஸ்ரீகிருஷ்ணர் யுத்த பூமியில அர்ஜுனனுக்கு உபதேசித்த மூணாவது குருன்னா காலடியில் வந்து சொன்ன கருணை போற்றி. அதே மாதிரி சிவபெருமானே ஆதிசங்கரராக காலடி க்ஷேத்திரத்திலே அவதரித்து உலகத்துக்கு அனுகிரகத்தை பண்ணினார், சண்மக ஸ்தாபனம் பண்ணினார். அப்படி குருங்கிறது உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி விஷயத்தை உபதேசிப்பதற்காக பகவான் முருகப்பெருமான் அவதாரத்தை பண்ண குழந்தை வளர ஆரம்பிக்கிறான். குழந்தைன்னா ரொம்ப அழகுதானே. சிவபெருமான் அம்பிகை அந்த குழந்தைய வச்சுட்டு லாலனம் பண்ற, எல்லாரும் விளையாடுறாளாம். ஆடினான் விளையாடினான் ஐங்கரன் தன்

அப்படி விளையாடக்கூடிய நேரம் சிவபெருமான ஆடினாராம். அப்படி பந்தை போட்டு விளையாடக்கூடிய நேரம், சிவபெருமான் பந்தை தூக்கி போடக்கூடிய நேரம், அந்த பந்தானது எங்கோ மறைய பக்கத்தில் இருக்க குழந்தை முழுக பெருமார் அப்படி பந்தை பிடிக்க தாவினான். ஆனா பந்தை காணும் பதிலாக சூரியன் கிடைச்சி விட்டான். அப்படி சூரியனை பிடிக்கிற நேரம் சிவபெருமான் தலையில இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பயமாயிடுதான். சூரியனுக்கே இந்த கதினா நம்முடைய கத்தி என்ன ஆக போறதோன்னு. அந்த மாதிரி குழந்தைகளோடு குழந்தையாக அம்பிகையும் சிவபெருமானும் ஆட

பெருமான் விநாயக பெருமான் தேவர்கள் எம்பெருமான் சக்தி தேவி எல்லாரும் விளையாடக்கூடிய நேரம். ஆனை என்ற ஐமுகத்துளான அலை அழைத்து ஓனவில் நிலை வளைத்து போடுமான். அண்ணாவை கூப்பிடுறார், அண்ணா அது அந்த வானவில்லை எனக்கு எடுத்து கொடுங்க. வானவில்லை எடுத்து வில்லா வளைச்ச உடனே இதுக்கு அம்பு வேணுமே. வானவில்லினை வளைத்து மோதி மின்னலை சரத்துளாக்கவும் இலக்கு நின்று இதுக்கு அம்பு வைக்கணும், மின்னலை பிடிச்சு கொடுங்கிறார். ஆடலம்பலத்திலங்கு தோட கட்டி தூய நன்றி ஆறிரண்டு தோடு கெட்டி நெய்யுமா. தந்தைய பார்த்து கேட்கிறார், அப்பா

எல்லாருக்கும் பிங்ககந்தன் கூத்துன்னு சொல்லி தோட்ட கழட்டி நீரு. இவன் நானும் அப்படி விளையாட போறேன், என்னோட 12 தோடு வேணும்னு கேக்க. தோடகற்று மாய விந்த தூய நத்தனை கிரத்தி தோரணையும் தான் உணர்த்தி செய். இப்படி குழந்தை பலவிதமான

சிவபெருமானை பார்த்து நீங்க நாகத்தை அணிஞ்சிருக்கிறீர, சந்திரன் அணிஞ்சிருக்கிறீர, எனக்கும் வேணும்னு குழந்தை கேக்குமா. அடுத்த நேரத்துல இந்திரன் ஒரு பெரிய யானையை கொண்டு வரான். இந்திரன் கொணர்ந்த யானை உனக்கு தாண்டா அந்த யானையை ஐராவதத்தை கொண்டு வந்திருக்கேன், ஏறுடா முருகாங்கிற. இந்திரா, உனக்கு ஏதாவது மூளை இருக்கா, மரியாதை இருக்கா? எங்க அண்ணனும் ஆணை முகத்தவன், நான் இந்திரன், நான் ஐராவதத்து மேல ஏறினா எனக்கு என்னுடைய சகோதரனை அவமானப்படுத்துவது மாதிரி ஆயிடுமே. நாரதர் கொணர்ந்த வீடை நல்லதா இணற்றி கூவி ஞானமே இல்லாத நீ விழுமா. நாரதருடைய வீணையை கையில வாங்கி சுருதியே சேரலையே, உங்களுக்கு சரியா வாசிக்க தெரியலையேன்னு முருகப்பெருமான் வாசிக்கிறான். நந்தியும் கொணர்ந்த நாதமான மத்தளம் பிரித்து நாத்ருதாக தொம் வெள்ளடிக்குமா. நாத்ருதாக தொம்னு குழந்தை வாசிக்கிறான். இந்த மாதிரி கைலாசத்தில பலவிதமா விளையாட்டுக்கள். அந்த நேரம் சிவபெருமான் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்ல, தேவாதி தேவர்கள் சிவபெருமானை காண செல்ல,

பிரம்மதேவன் சிவபெருமானை பார்ப்பதற்காக அப்படி கைலாசத்தில் ஏறக்கூடிய நேரம். இந்த குழந்தைகள்லாம் என்னமோ விளையாடிட்டு இருக்கா, சின்ன பசங்க தானே.

கர்ப்பத்தினாலே வேதத்துக்கு தலைவன், உலகத்தை படைக்க கூட சக்தி எனக்கு தான் இருக்கு, நான் இல்லைன்னா உலகம் இல்லை. அந்த மாதிரி ஆணவத்தோடு குழந்தைகளை அலட்சியப்படுத்தி அப்படி ஏறக்கூடிய நேரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தியை பார்த்தான் முருகப்பெருமான். நந்திகேஸ்வரரே அதோ செல்கிறாரே, அவரை இங்கு அழைச்சின்னுவார் பிரம்மதேவ். நாடியையும் இங்கு அழைத்து

நந்திகேஸ்வரரே, நாணம் இல்லாத கர்ப்பத்தோடு சொல்லக்கூடிய அந்த பிரம்மதேவரை இங்க அழைச்சின்வார். எந்தையும் மாமனும் இந்திரனும் இருடிகள் யாவரும் வணங்கும் இபமா முகத்தண்ணல் கணபதி தெய்வம் இங்கே எழுந்திருக்க கண்டும். விநாயகப் பெருமான் இருக்கார், மகரிஷிகள் இருக்கா, பணிவே இல்லாமல் இப்படி செய்யக்கூடிய செல்லக்கூடிய பிரம்மனை இங்கே அழைத்திடுவார். சிந்தை கொண்டு கை கூப்பி தொழாது சிறிதளவாகினு விநயம் இல்லாது அகதையோடு தெய்வ நிந்தனை செய்தது அத்

எப்பொழுதுமே நாம் குழந்தைகளை ரொம்ப அலட்சியம் பண்ணிடக்கூடாது. எந்த குழந்தைகள் எப்படி ஞானத்தோடு இருப்பா, சின்ன குழந்தைகள்னு விட்டு வைக்க முடியாது. நம்ம கர்ப்பத்தெல்லாம் அவள்கிட்ட வச்சுக்க முடியாது. கம்ப நாட்டாழ்வார் ஒரு தடவை நாகப்பட்டினம் வந்தார். அங்க நிறைய மாடு ஓட்டக்கூடிய குழந்தைகளை பார்த்த. குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி அறிவு இருக்காது, சுத்த தமிழ் தெரியாது, அவருக்கும் தாகம் எடுக்கிறது, பசிக்கிறது. அந்த குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வகையில தமிழை ரொம்ப எளிமையா பேசுற. அப்பா குழந்தைகளா, சின்ன பசங்களா, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, சோறு எங்கடா விற்கும்னு. அந்த குழந்தைகள் ஐயா என்னன்னு கேட்கல, சோறு எங்க, அது தொண்டையில விற்கும். ஏன்னா சோறுன்னா சாப்பாடுன்னு அர்த்தமா இருந்தாலும் எங்க விற்கும்னா நெஞ்சல் விக்கல் வருது பாருங்க. அந்த குழந்தைகள் சோறு தொண்டையில விற்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது கம்பன் என்ன நினைச்சாரு, என்னடா அது இந்த குழந்தைகள் இப்படி சொல்றாளே. அப்ப குழந்தைகளா, உங்களுக்கு படிக்க தெரியுமா எழுத தெரியுமான்னு. ஐயா ஒரு வார்த்தையை சொல்ல தெரியும், எழுத தெரியாது. ஒரு வார்த்தையை எழுத தெரியும், படிக்க தெரியாது. சரி, ஏதோ வார்த்தை சொல்ல தெரியும், எழுத தெரியாதுன்னு சொன்னையே சொல்லுப்பான்னு அந்த பையன் சொல்றான். இவர் எழுதுற கோபாலன் மாடுகளை மேய்த்தான், மாடுகளை மேய்த்தானே. மாடு இடத்தை விட்டு நகர மறுத்தது, அதையும் எழுதினார். கையில இருக்கக்கூடிய தார் குச்சியை வைத்து அந்த மாட்டை அடித்து அப்படி என்று ஒலிய கொடுத்தான். இந்த ஒலியை எழுத முடியுமா? எங்கேயாவது மாட்டை விரட்டக்கூடிய ஒலியை எழுத முடியாது. கம்ப நாட்டாழ்வார் அப்படியே ஸ்தம்பிச்சுட்டார். சரிப்பா குழந்தைகளா, ஏதோ எழுத தெரியும் படிக்க தெரியாதுன்னு, அதை எழுதுங்கோப்பார். அந்த குழந்தைகள் கையில இருக்கக்கூடிய தார் குச்சியினால அப்படி எழுத ஆரம்பிச்சா. கம்ப நாட்டாழ்வார் அதை யோசிச்சு யோசிச்சு பாக்குறார். தமிழா, தெலுங்கா, கன்னடமா, என்ன மொழினே தெரியல, நேரம் ஆயிடுச்சு. அப்பா குழந்தைகளா, எனக்கு இந்த மொழி தெரியலப்பா, படிக்க முடியலன்னு. ஐயா பெரியவரே, இது என்ன பெரிய விஷயமா? கையால் எழுதினா கையெழுத்து, கோலால் எழுதினா கோல் எழுத்து. கம்பன் தலையில ஓங்கி அடிச்சுனாராம். கையெழுத்து இல்லை கோல் எழுத்துல, என் தலை எழுத்தப்பா. ஏன்னா எந்த பேர்கிட்ட எப்படி ஞானம் இருக்குன்னு தெரியாது நம்ம. அந்த மாதிரி பிரம்மதேவன் குழந்தைகளை அலட்சியம் பண்ண, நந்தியும் சென்று நான்முகனை அழைத்து வந்து நிற்க, விநாயகரும் முருகப்பெருமானும் அப்படி கவனிக்காதது மாதிரி இருந்த நேரம், நந்திகேஸ்வரன் சொன்னார், அப்பா முருகப்பெருமானே இதோ பிரம்மதேவன் வந்திருக்கார். உடனே இவன் சொன்னான், முருகப்பெருமான் பார்த்தான், வாரும் வாரும் பிரம்மதேவரே.

நான்கு தலை இருக்கிறதே என்ன தத்துவம் சுவாமி? முருகா, தலை போகும் காரியம் போல் இது கேட்க அழைத்தாயோ, தனி விளையாட்டோ வடிவேல. தலை பார்த்த மாதிரி இந்த காரியத்தை கேட்பதற்காக என்ன அழைத்த? என்ன உன்னுடைய விளையாட்டெல்லாம் எங்கிட்ட வைத்திருக்காய்? முருகன் சிரிச்சான். பிரம்மதேவரே அழகில விளை

தொழில் என்ன, குடி என்ன, எல்லாத்தையும் சொல்லுங்க. தோற்றம் என்ன அதை கேட்கிறாயா? தொழில் சிருஷ்டி, குடி சத்தியம், தோற்றமோ கமல மலர், சொந்தம் உண்டு உனக்கு நான் வடிவேலா. தாமரப்பூல பிறந்தேன், தொழில் சிருஷ்டி, நான் இருக்கக்கூடிய இடம் சத்தியலோகம். அதையும் தவிர உனக்கு நான் மாமன் மகனடா முருகான். ஏதுகொள் வேலை தன்மை இயல் குலம் பெருமையாவும், இதெல்லாம் சொன்னது போறும். நான்கு தலை தலைன்னு தலைய பத்தி பெய்திரியே பேசுகிறீரே. பிரம்மதேவன் போராத்துக்கு இதையும் சொல்றான், அப்பா முருகா இந்த நாலு தலைய கேட்கிற, எனக்கும் அஞ்சு தலை இருந்தது. உங்க அப்பா ஒரு தலைய கிள்ளினது போக நான்கு தலை. ரிக்கு யஜம் சாமம் அதர்மம், நாலு வேதமும் நாலு தலையா இருக்கு. ஓஹோ, அப்படியா தலை தலைன்னு சொல்கிறீரே. எனக்கும் ஆறு தலை இருக்கு சுவாமி. ராவணனுக்கு பத்து தலை இருக்கு. எவ்வளவு தலைகள் வேணாலும் இருக்கலாம், ஆனா அந்த தலைக்குள்ள என்ன இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நுமக்கெதோ மறைகள் நான்கும் பொருத்தன தெரியுமென்றி, நமக்குற செவிகள் இன்னும் நாடியும் மடுத்ததில்லை. எனக்கு பன்னெண்டு செவிகள் இருக்கு பிரம்மதேவரே. ஒரு நாளையாவது நீங்கள் வேதம் சொல்லி கேட்கல, அதை கேட்கணுங்கிற ஆசை அதிகமா இருக்கு. ஓ, அதை கேட்கிறாயா? அதற்கென்ன இப்பவே சொல்றேனேன்னு

கணபதி என்ன, முருகப்பெருமான் என்ன, தேவாதி தேவர்கள் என்ன, ரிஷிகள் அமர்ந்திருக்க கூடிய அந்த இடத்துல பிரம்ம தேவன் அமர்ந்து அருகி ஓம் ஆரம்பிச்சு. உடனே முருகப்பெருமான் என்ன சொன்னா, அருகி ஓம்னு ஆரம்பிச்ச உடனே

திரி தரு மனத்தான் சற்று சித்தமுள் நூல் விரித்தான். பிரம்மதேவரே அத்துணை போதும் ஐயா, இந்த அருகி போமே போறும். வேதத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் யாவும் இந்த சின்ன வார்த்தையில அடங்கிடுச்சு. விரிமறை ஆழிதன்னில் மின்னிடும் இந்த சொல்லுக்கு பொருளுரை செய்க. இப்பதான் பிரம்மதேவன் யோசிக்கிறான், இவ்வளவு படிச்சிருக்கோம், இந்த சின்ன வார்த்தைக்கு பொருளை கேட்கவில்லையே.

யோசிச்சு பாக்குற. நாற்றலை தொட்டு பின்னும் நாற்கரம் மீண்டு மீண்டு நாற்கரம் நின்று இன்னும் நாவிலில் உடை மடக்கி நோற்பதாய் நடித்து நின்று நொந்தன நொந்ததாக. இவ்வளவு வேதங்களை தெளிவர படிச்சிருக்கேன், இந்த ஒரு வார்த்தைக்கு பொருள் படிக்கவில்லையேன்னு தன்னுடைய எட்டு கைகளினால தலைய மாறி மாறி தொட்டுன்று. அன்புளாய் நாளை சொல்வேன். அப்பா முருகா, நான் இந்த வார்த்தைய சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா நாளைக்கு நான் சொல்றேன். முருகன் கேக்குறான், பிரம்மதேவரே உங்களுக்கு நான் கேள்வி கேட்டு சொல்லறதுக்கு இஷ்டம் இல்லையா, இல்லைன்னா பொருள் தெரியவில்லையா? அன்புளாய் நாளை சொல்வேன், ஆகவே விடும் என்று நன்றுகான் வையகத்திற்கு நாளதோ உன் வையத்தில் சிரிக்கிறானா முருகன். பிரம்மதேவரே பேஷ், நீங்க நாளை தினம் சொல்றீங்கிற உங்க உலகத்து நாளையா இந்த உலகத்து நாளையா? நாம பூலோகத்துல இருக்கோம், உங்க உலகத்துக்கு நாளைங்கிறது இங்க கல்ப கோடி யுகம் ஆயிடும் பூமியில. அதனால உங்கள் நாளை வேண்டாம், இன்றினே இப்பவே சொல்லும்.

உமது நாற்றலையின் உள்ளும் ஒன்றுமே அற்றதாமோ. நமதரும் விடையை சொல்ல நாட்டம் ஒன்றில்லையாமோ. உங்களுக்கு இஷ்டம் இல்லையா, சொல்ல பிடிக்கலையா, இப்பொழுதே சொல்லும். நெருப்பு சுடும்னு தெரிஞ்சா அதுக்கு தகுந்தது மாதிரி இருக்கும். ஜலம் கீழ் நோக்கி போகும்னா அதுவும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இம இப்பொழுதுல நம்முடைய மனசு மாதிரி தெரியலேன்னு சொல்வத ஒத்துக்கொள்ளணுமே தவிர தெரிஞ்சது மாதிரி நடிக்க கூட. அதனால திருப்பி திருப்பி உங்க தலையினுடைய பெருமை என்ன, வேதம் பெருமை என்ன, நான்மறை கற்ற நீவிர் நான்மறை முதலில் உள்ள வான் பெரும் சொல்லின் உண்மை வன் பொருள் அற்று நின்றீர். எது முக்கியமா அதை சொல்லாமல் வேறு எதையோ பேசுகிறீர்.

என்றான். உடம்புக்கு சிரசே பிரதானம். தலை மட்டும் இல்லை, உடம்பு மட்டும் இருந்தா அதுக்கு முண்டம்னா பேரு. அந்த மாதிரி வேதத்தின் முக்கிய பொருளான பிரணவத்தின் பொருளை உணராமல் தாங்கள் படித்தது வீணாயிற்றே. சரி, நின் பெயர் வேதன், அந்த பெயரை எடுங்க. நல்லதின்றி நேமாற்றிக் கொள்ளும் உன் தொழில் தோற்றம் உலகத்தை படைக்கக்கூடிய தொழில். சிரிச்சார் பிரம்மன். அப்பா முருகா, நீ குழந்தைன்னு சரியா இருக்கு. இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாம் என்னாலதான் நடக்கும். என் தொழிலை மாற்றிக்க சொல்லுகிறாய். ஓவோ ஒழித்திடும் அக்தே என்ன மின்னினை குமரா என்று விதவித நகைத்திருந்து. நான் சிருஷ்டி பண்ணலன்னா உலகமே இல்லப்பா. இந்த விவரம் தெரியாமல் இந்த மாதிரி பேசுகிறாயேன்னு சொல்லிண்டே இருக்கிறச்ச. முருகப்பெருமானுக்கு கோபம் வந்துடுத்து. சொல்லியும் முடிக்கு முன்னம் தூயவன் சினமே காட்டி மல்வினை கூட்டி நின்ற வழக்குளோய் உன்னை யாமே பொல்லன செய்யாதானா. பிரம்மதேவரே, எனக்கு தெரியலனா நானே நல்ல விதமா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எல்லாம் தெரிஞ்சும் தாங்கள் பலவிதமாக கர்வத்தினாலே பேசக்கூடிய பேச்சு எனக்கு கோபத்தை தருகின்றது. நல்லது நாம் செய்வோம் என்றால் நான் எனும் அகமே கொண்டாய். உங்க கர்வத்தினால எல்லாவற்றையும் மறந்து பேசுகிறீர். அப்படி சொன்ன நேரம் உங்களுடைய கர்வத்தை விட்டால்தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரனை அழைத்து ஆள் விலங்கு விலங்கை கொண்டு வரும்.

துன்புர் சிறையில் போட்டான், தூயவன் உலகம் தொட்டான். அந்த எட்டு கைக்கும் மாற்றி மாற்றி விலங்கை போட்டு கந்தகிரின்னு சொல்லக்கூடிய அந்த மலையில சிறையில கொண்டு வச்சான். பலகாலம் ஆயிடுச்சு. சிவபெருமான எல்லாரும் வந்து தர்சனம் பண்றாளே தவிர பிரம்மதேவனையே காணோம்.

பிரம்மதேவனை காணுமே வரக்காணுமேனு சிவபெருமான் நந்திகேஸ்வரர்கிட்ட கேட்கிற அந்த நேரத்துல ஆச்சரியம் உலகத்தை சிருஷ்டிக்கணுமே

கெட்டது. பாருங்க, நினைச்சு பாருங்க, திடீர்னு சிறையில போட்டாச்சுன்னா பிரம்மதேவன் என்ன, அந்த ஆணவம் இருக்கிறதுனாலதான் கஷ்டம். ஆணவத்தை வேணா விட்டாதான் எல்லாம் சௌக்கியம். சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்திமானுடைய லட்சணத்தை ரொம்ப அழகா சொல்ற. திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரிகி. நமக்கு பெருமை பெருமை பக்தி வர வர வினயமா இருக்கணுமே தருவ, கர்வப்படக்கூடாது. அந்த மாதிரி முருகப்பெருமானிடம் கர்வப்பட சிறுவன செய்தல் ஒவ்வும் ஆயின் திருவினை தருவான் அந்த நறுமறை வாயான் தன்னை நடுக்குறச் செய்யின் அங்கு. அந்த மாதிரி கோபத்தோடு தன்னை சிறையில போட்டானேன்னு கஷ்டப்படக்கூடிய நேரம் இந்த உலகத்தை பிரம்மதேவன் படைப்பு தொழில் செய்யக்கூடியவன் சிறையிலே இருக்க முருகப்பெருமானும் விநாயகரும் அற்புதமான சிருஷ்டிய பண்ண ஆரம்பிச்சு. ஐங்கரனிட்ட கூடும் அந்த கண் உலகம் எல்லாம் வெங்கடம் ஈதலற்று வாழ்மழு பாசம் சுற்று கைங்கிட கதையும் ஈட்டி. அந்த நேரத்துல யம தர்மராஜனுடைய அந்த ஆயுதங்கள் எல்லாம் துடுப்பிடிச்சு போயிடுத்தான். சூரனுக்கு உற்சாகமே இல்லையா. வட்டி கடை விடக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே இல்லையா. நவகிரகம் எல்லாம் தன்னுடைய வேலையை விட்டு தன் தொழிலை செய்ய முடியலையேன்னு கவலைப்படக்கூடிய நேரம். 12 ஆதித்யர்கள் முருகப்பெருமானிடம் வந்து 12 கதிரோன் வந்து பையவும் வணங்கி போனார். தொந்தளம் தாங்கும் சேடன் தும்புறு பண்ணாரற்றை பண்புணற்றே வித்த

சூரியன் வந்து சரணாகதிய பண்றான், நவகிரகங்கள் சரணாகதி பண்றது, மயன் கட்டக்கூடிய அந்த மண்டபங்கள் கட்ட முடியாமல் இருக்கு. ஏன்னா அவனுடைய வேலைக்கு இடமே இல்லை. அங்க மாமாயன் எண்ணி செய்த மாளிகை பாளியாற்றும் யாமுரை இதுகான் எண்ணல் அறுமுகம் பாதம் தொட்டார். இந்த உலகம் எல்லாம் சௌக்கியமா ஆயிடுத்து, துஷ்டாளுக்கு வேலை இல்லை. யாரும் கஷ்டப்படாமல் ஓம்னு சொன்னா அவளுக்கு ஞானம் வந்துடுறது. புத்தகத்தை எடுத்து படிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எந்த கவலையும் இல்லை. ஓமென சொன்ன பெயர்கள் உள்ளொளியுடனே கண்டார். இதெல்லாம் பார்த்த சிவபெருமான் மனசுல என்ன ஆச்சு, இந்த உலகமே மாயமாக இருக்கிறதே. நந்திகேஸ்வரனை கேட்ட, அப்பா நந்தி என்ன ஆச்சுங்கிறச்ச, இத்துணை கண்டான் நந்தி இயைந்த நன் வியனின் ஆழ. மனசுல தெரியுது முருகப்பெருமான் பிரம்மனை சிறையில வைத்திருக்கான், அந்த சிறைச்சாலை கிட்ட யாரும் போகவே முடியாது. கந்தகிரியில ரகசியமா வச்சிருக்கான். குமர பெருமான் குழந்தையாக இருந்த நேரம் மேருமலையை அங்க அங்க உடைச்சு தனித்தனி மலைகளாக இருக்க ஸ்கந்தகிரின்னு தனக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கு. அந்த இடத்துல பிரம்மதேவனை சிறைப்படுத்தி வைக்க சிவபெருமான் கேட்க அந்த நந்தியானவன் பயந்து பயந்து பேசுறான், என்ன ஆச்சுன்னு தெரியல. சிவபெருமான் கேட்கிறார், அப்பா நந்தி காரணம் என்னங்க, தங்களுடைய அன்பு புத்திரன்

ஞானஸ்கந்தன் பிரம்ம தேவனை சிறையில வச்சிருக்கான். சிறையில வச்சான்னு சொல்றாடே தவிர பிரம்ம தேவன் என்ன தவறு பண்ணினான்னு யாருமே கேட்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் சிறையில வச்சது தவறான காரியம், குழந்தைகளுடைய விளையாட்டு. அப்ப சிவபெருமான் சொன்னார், நந்திகேஸ்வரனே, நான் சொன்னேன் என்று முருகப்பெருமானிடம் சென்று பிரம்மனை சிறையில் இருந்து விடுவிக்க சொல்லும். உன்னொரு தாதை என்றார் உத்தமன் நெறியை கண்டு கண்ணன குரலும் மந்தம்

நந்திகேஸ்வரன் போறான், முருக பெருமான பலவாறு துதிக்கிறான். அப்பா குழந்தா ஞானசந்தா சக்தி வடிவேலா சண்முகா சரவணா விடுத்திரன்றது சொன்முன்னம் விழியில் பன்னிரண்டால் மெல்ல சொல்லி சொல்லி, அப்பா முருகா உங்களுடைய தகப்பனாருடைய ஆணை, தாங்கள் பிரம்மதேவனை சிறையிலே இட்டது பெரிய குற்றம். இந்த க்ஷணமே தாங்கள் பிரம்மதேவனை விடுவிக்கணும்னு உங்கள் தகப்பனாருடைய ஆணை.

சடார்ந்து முருகப்பெருமானுக்கு கோபம். அப்பா நந்திகேஸ்வரரே, யாராக இருந்தாலும் உற்றதோன் பொருளை சொன்னார் உள்வர வந்து கண்டு. இந்த பிரணவத்துக்கு யாரா இருந்தாலும் பொருளை சொல்லி பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிக்க சொல்லும். உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எந்த மகர்ஷிகளாக இருந்தாலும் சரி, இதற்கு பொருளை சொல்லி பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிக்க செய்யும். அப்படி இல்லைன்னா அவரோட இவரையும் சேர்த்து துணையா போட்டுடுவேன். கந்தமாவேளே பன்னீர் கரத்தழி கோவே நன்று, இந்த ஓர்கணமே சென்று இறைவனின் செவிப்பார் சொல்வோம். நந்திகேஸ்வரனுக்கும் பயம்தான். சிவபெருமான் சொல்லி அமிச்சா முருகன்ட்ட சொல்ல முடியல, முருகன் சொன்னா சிவபெருமானுடன் சொல்ல முடியல. பயந்து பயந்து நேர போறான். இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளை பிரணவத்தின் பொருளை சொல்லி பிரம்மதேவரை விடுவிக்க சொல்லும்னு சொல்லிட்ட அந்த நேரத்துல சிவபெருமான் சப அத்திரி மைத்திரேய துர்வாத சகரத்தியர் அங்கிர தாருணி சனக சனந்தன சனத்குமார சனாதனாள் அப்படி சபையில் அமர்ந்தான். சிவபெருமான் அப்படி எல்லாரையும் பார்த்து முதல்ல சனகரை அழையும். ஏன்னா பெரிய ஞானவான், நீங்கள் சென்று அந்த பிரணவத்தின் பொருளை சொல்லி பிரம்மதேவனை விடுவிக்க செய்யும். அவர் எம்பெருமானே எனக்கு நீங்க ஒரு தடவை சொன்னா ஞாபகப்படுத்தின்னு சொல்றேன். சரி, அடுத்தது நாராயணனை அழைச்சு, நாராயணனே நீர் சென்று பிரம்மதேவனை விடுவீங்க. எம்பெருமானே, நான் இந்த வேதத்து விஷயத்திலெல்லாம் நான் தலையே இடறதில்லை. அவரை ஆதிசேஷனை கொடுத்தார். ஆயிரம் நாவு படைத்தான் ஆதிசேஷன் என்ன சொன்னா, சுவாமி நான் வேதத்தை முதல்லேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிருக்கேன், அருகி ஓம்னு ஆரம்பிச்சாச்சுன்னா ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு முடிப்பேன், நான் நடுவில் ஏதாவது பொருளை கேட்டால் மறந்து போயிடு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மறுக்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியாதா, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த முருகப்பெருமானுடைய பெருமை உலகத்துக்கு விளங்குவதற்காக தெரிந்தவர்கள் கூட சொல்வதற்கு அஞ்சு அப்படி மௌனமா இருக்கு. கடைசியில சிவபெருமானே கிளம்பினார். நாமே அந்த விஷயத்தை சொல்லி பிரம்மதேவனை சிறையிலிருந்து விடுவிக்க வேணும்னு தாயாரையும் கூட அழிச்சுட்டு போறோம். தாயா, உன் குழந்தை இருக்கான், அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த பிரம்மதேவனை விடுவிக்க சொல்லு. அந்த மாதிரி அம்பிகையோடு சிவபெருமான்

பலவிதமா தாயார் பேசுறார். அப்பா குழந்தாய், நானும் தகப்பனும் வந்திருக்கோம். நமக்கு ஒருத்தருக்கு ஒரு பொருள் தெரியலன்னா அன்புனால சொல்லி புரிய வைக்கணும். அதை தவிர அவளை கடுமையா பாதிக்க கூடாது, கடுமையா தண்டனையை கொடுக்க கூடாது.

புரிய வைக்கணும். அதை தவிர அவளை கடுமையா பாதிக்க கூடாது, கடுமையா தண்டனையை கொடுக்க கூடாது. அதனால உங்க தகப்பனார்னு ஆரம்பிச்சா உடனே முருகப்பெருமான் நகர்ந்தான், தாயே நீங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் உதவியா பேசக்கூடாது. தகப்பனாரா இருந்தானா யாரா இருந்தானா அந்த பொருளை சொல்லி பிரம்மதேவனை விடுவிக்க செய்யுங்கிறச்ச. அப்ப சிவபெருமான் சொன்னார், அப்பா முருகா நீ பேசுவது சரியா இல்லை, சமாதானமா உபதேசத்தை அவருக்கு பண்ணிருக்கணுமே தவிர இந்த மாதிரி கடுமையாக பிரம்மதேவனை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்ற நேரம். அப்ப முருகப்பெருமான் சொன்னான், எம்பெருமானே அப்படி தாங்கள் ரொம்ப அக்கறையா இருந்தா தாங்களே அந்த பொருளை சொல்லி பிரம்மதேவனை விடுவியுங்கள்னு சொல்ல. இல்லப்பா முருகா எனக்கு தெரியாதுன்னு தான் வச்சுக்கோயே நீ சொல்லேன்னு. அப்ப முருகப்பெருமான் சிரிச்சான், எம்பெருமானே நான் சொல்றேன், ஆனா சொல்லக்கூடிய விஷயம் உங்க காதுக்கு மட்டும்தான் இருக்கணும். உபதேசம்ங்கிற விஷயத்தை பொதுவா பண்ணக்கூடாது, தனிப்பட்டு பண்ணணும். அதனால என்னை குருவாக வைத்து தாங்கள் மாணவனாக அமர்ந்து இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றச்ச. மயனை கூட்டு ஒரு மேடை அமைக்க சொன்னார். அந்த மேடையில சிவபெருமான் அமர ஏற்கனவே ஓங்கி உலகளந்த உத்தமன். சிவபெருமான் அமரக்கூடிய நேரம் மயன் அமைத்த மேடையில முருகப்பெருமான் ஏறின. என்னதான் உயரக்க உயரக்க மேடைய போட்டாலும் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி வளர்ந்து கொண்டே போவதை பார்த்த முருகப்பெருமான், எம்பெருமானே எனக்கு இந்த மாதிரி மேடை அவசியம் கிடையாது, எனக்கு எந்த மேடை உங்களுடைய இடது புயம் தாரும் என்றார். நான் உங்க தோளில ஏறிக்கொண்டு உங்களுக்கு உபதேசத்தை பண்ணுகிறேன். அந்த இடது தோள் கூட அம்பிகையினுடைய இடது பக்கம், அம்பிகையினுடைய தோள் தாயாருடைய மடியிலே அமர்வது மாதிரி சிவபெருமானுடைய தோளிலே அமர்ந்து

மையன் மூலமா முகத்தின் முத்தம் மொய்த்திட நின்றான் தோளில். அப்படி தோளில இருந்து பகவான் பரம ரகசியமான விஷயத்த சிவபெருமானுக்கு சொன்ன. அதை யார் கேட்டா சொல்லுங்க, சிவபெருமான் தவிர யாரும் கேட்டதில்லை. முருகப்பெருமான் என்ன சொல்லியிருப்பான், எம்பெருமானே உன் பொருளை உனக்கே சொன்னேன்னு. நாம பெண்கள் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்றதுக்கு எல்லாத்தோடும் மூக்குத்தி நகை நட்டெல்லாம் கழற்றி வைத்து விட்டு ஸ்நானத்தை முடிச்சு சாயங்காலம் சாவகாசமா நகைகளை அணிந்து கொள்வோம். அந்த மாதிரி ஏற்கனவே கழற்றி வைத்த ஞானமானது ஞான குழந்தை முருகனாக பிறக்க அந்த ஞானத்தை திரும்பவும் சிவபெருமான் அணிந்து கொண்ட. பிரணவத்துக்கு பொருளை சொல்றச்ச, தாயும் தகப்பனுமாகிய நீயே பிரணவ பொருள் தான். ஓங்காரம் இல்லாத உலகமே கிடையாது, உலகமே ஓங்காரமயம். பிரம்மா விஷ்ணு சிவன் அகர உகர மகரம் இணைப்பே ஓம்ங்கிற வார்த்தை. நாம இன்னைக்கு மனது அமைதி வேணும்னா கண்ணை மூடி தியானம் பண்ணி ஓம்னு அந்த பிரணவத்தை சொல்லிண்டே இருந்தா மனசு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அமைதிப்படும். ஓம் இல்லாத இடமே இருக்காது பாருங்க. கடல் அலையிலுடைய சத்தத்தை கேட்டா ஓம்னு இருக்கும். நம்முடைய காதெல்லாம் மூடி கண்ணை மூடி தியானம் பண்ணினா நம்முடைய தேகத்திலேயே ஓம்ங்கிற ஓசை கேட்கும். ஓசையும் ஒலியும் ஆனா நீயேன்னு சிவபெருமான பக்தாலெல்லாம் பாடுவது மாதிரி எம்பெருமானே உன்னுடைய பொருளை உனக்கே சொன்னேன்னு காதல ஓதினான். அந்த நேரத்துல பிரணவத்தை சிவபெருமானுக்கு உபதேசித்து விட்டு அந்த நந்தியை பார்த்து பிரம்மதேவன் அழைச்சின்னு வர சொன்னார். அந்த நேரத்துல பிரம்மதேவன்

மேயும் அரவிந்த மேல் மெய்யோன் வந்தான். நமஸ்காரத்தை பண்ணி எம்பெருமானே முருகா, என்னுடைய ஆணவத்தினால இந்த மாதிரி கதி அடைஞ்சேன். இருந்தாலும் இந்த உலகத்துக்கு ஒரு குரு வேணுங்கிறதுக்காக முருகப்பெருமான அவதாரம் பண்ணி சிவபெருமானே குருவாக அடைஞ்சார். இருந்தாலும் நம்முடைய ஆணவத்தை விட்டால்தான் இந்த உலகத்துல வாழ முடியும். தெய்வங்களே குற்றம் பண்ணினாலும் அவளுக்கு தண்டனைன்னு ஒண்ணு பகவான் வச்சிருக்கான். ஏன்னா பிரம்மதேவன் இப்படி செய்வது சிவபெருமானுக்கு தெரியும். இருந்தாலும் அதற்கு தண்டனை கொடுக்க கூடிய தகுதி முருகப்பெருமானுக்கு இருக்கு. பிரம்மதேவனுக்காக முருகன் அவதாரம் பண்ணினானா, உலகத்துக்கு குருதான் முக்கியம்னு சொல்வதற்காக அவதாரம் பண்ணினானான்னு தெரியல. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய

பிரணவோபதேசம் இசை பெருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள், டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், எம். குருராஜ் அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 10:30.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிக்கு துவக்கமாக அன்பேவா படப்பாடல்.

டி எம் சவுந்தரராஜன், ஏ எல் ராகவன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில் இந்த பாடல்.

கை மடக்கி மூச்சடக்கி பேச்சடக்கி எங்களோடு ஆட்டம் ஆடவா. எந்த ஊர், என்ன பேர், எந்த காலேஜ்,

பார் நடையிலே

ಸಗ ಮಾಮ.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
2: நேரம் 10:44, 30 நொடி. சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஒலிக்க இருக்கிறது டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல், படம் வல்லவனுக்கு வல்லவன்.

நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக பி லீலா ஜிக்கி குரல்களில் வஞ்சிக்கோட்டை வாலிபன்.

திரை இசையில் போட்டி பாடல்களை தாங்கி காற்றலைகளில் வலம் வந்தது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பமான மற்றும் ஈரப்பதமான வானிலை நிலவக்கூடும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 39 டிகிரி செல்சியஸ்,

0: இயல்பை விட 1.5 டிகிரி கூடுதல். குறைந்தள வெப்பநிலை 30.1 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.1 டிகிரி அதிகம். பதிவான ஈரப்பதம் 90%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 39.7 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.7 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.5 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 63%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, இதில் நாளும் அறிவோம் டோபமைன் மகிழ்ச்சி ஹார்மோன். எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு தியாகி பிர்சா முண்டா அவர்களின் நினைவு தின சிற்றுரை. 7:45 நகர்வலம் வேகத்தடை உயரமும் வாகன சேதமும் குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாணம். 9 மணிக்கு அரங்கிசை ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு. மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம் அஞ்சனா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் பழங்குடி இன மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி மூத்த கல்வியாளர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 செய்திச் சுடர், இதில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், இதில் செல்லமே செல்வமே செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 2 பகுதி. நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம். 8:30 சிரிப்போம் சிந்திப்போம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா கி ரமணன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 அறிவியல் நேரம் பெண்களும் செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அபினீத் சுக்லா. President Draupadi Murmu today confirmed gallantry awards to the personnel of the Armed Forces, Central Armed Police Forces and State and Union Territory Police. The awards were conferred during the Defence Investiture Ceremony at Rashtrapati Bhavan this evening. Lieutenant Commander Suraj Parashar, Lieutenant Colonel Nitish